நிலங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயுட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: We'll be back after a short commercial break.
3: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
4: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி, ஹா ஹாரர், ஹா சஸ்பென்ஸ், த்ரில்லர், ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
5: Kutti Story with Niveda, Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
2: ஹாய், நான் காஃபி.
3: ஹலோ, நான் தான் டிராவல்.
4: வணக்கம், நான் நினைவுகள்.
3: ஹாய், நான் தான் இயற்கை.
1: இதுல மனசோட மனசை வெல்ல போவது யாரு?
3: எங்கப்பா மனசு காணோம்?
2: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்.

0: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது. மசாலா கஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
1: இன் அசோசியேஷன் வித்
2: தமிழ்நாடு'ஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் பில்டர் டாக் ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ் இப்போ அபுதாபியில நடக்க போகுது. கமிங் 17th அண்ட் 18th அக்டோபர் happening at Grand Millennium Alwada Abu Dhabi.
3: கண்ணாடா ஒரு பாட்டு போட்டா 100 பாட்டு போட்டா மாதிரி.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Medicine Morning with me, Kirtana, on 89.4 Tamil FM.
1: Medicine Morning brought to you by
2: ALD Sana Garden. 2.75 cents, sir. Verum 4.90 lakhs lirundhe vaanga mudiyum. October month register panna ellarkum 4 gram gold coin and registration patta free.
1: Co-sponsored by
2: Alansari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win panunga with Alansari Exchange.
3: We'll be back after a short commercial break.
4: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
5: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
3: You are listening to

0: சொல்றோம் மனோஜம். Are you feeling comfortable?
1: ஒன்றும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
2: உனக்கு இப்போ 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
3: பிளாக் அண்ட் ஒயிட் டிவியில ஒளி மொழி பார்த்துட்டு இருக்க.
4: நெஞ்சில் விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போட செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள். தானே
5: commercial break.
6: அச்சோ, கோல்ட் ரேட் ஏன் இப்படி fluctuate ஆகுது? வெயிட் பண்ணி தான் கோல்ட் வாங்கலாம்னு இருக்கேன்.
7: வெயிட்லாம் பண்ண வேணாம், பீமா ஜுவல்லர்ஸ்ல இன்னைக்கு ஜுவல்லரி புக் பண்ணி இன்னைக்கு கோல்ட் ரேட்ட ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம்.
6: எப்படி?
7: ஜஸ்ட் 10% அட்வான்ஸ் பே பண்ணி ஜுவல்லரி புக் பண்ணுங்க. 85,000 worth ஜுவல்லரி புக் பண்ணா 180 டைமண்ட் வவுச்சர், கூடவே டைமண்ட் அன்கட் அண்ட் பிளாட்டினம் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ்ல 50% ஆஃப், டைமண்ட் அண்ட் அன்கட் வேல்யூல அப் டு 40% ஆஃப்.
8: செலிப்ரேட் திஸ் ஃபெஸ்டிவ் சீசன் வித் பீமா ஜுவல்லர்ஸ், நவ க்ளோசர் டு யூ வித் 7 ஸ்டோர்ஸ் அக்ராஸ் துபாய், ஷார்ஜா and Abu Dhabi, including newly opened Bima stores at Lulu Muvela and Lulu Albarsha. TNC apply.
9: Tamil 89.4.
6: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
10: ஆனா எனக்கு கிடைச்சது
11: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
12: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கு.
13: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
11: பாய். அவ்வளோதான், அவளே சொல்லிட்டா. ஸோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரிடே ஈவினிங் கரக் வித் மீ ஆர் ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
14: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111.
6: Brought to you by Anathangam Golden Diamonds. Onka Veta Goluva, Anathangam Golden Diamonds oda social media pages la register panni diamond necklace vellum vaipai perungal.
15: Kannada, oru paattu pota 100 paattu pota baadhe.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அண்ணாச்சி.
1: வீட்ல கலர் கலரா பட்டு போடவ இருக்கு, ஆனா அது கட்டுறதுக்கு ஒரு டைம் வருதான் பாரு.
2: அதுக்கு என்ன, அதுக்கு தான் டைம் வந்தாச்சே. 89.4 தமிழ் எஃப்எம் ஓட உங்க வீடு நம்ம கோலு. வர அக்டோபர் 11 தேதியில இருந்து 19 தேதி வரைக்கும் நவராத்திரி ஃபெஸ்டிவ் மோடு தான். தமிழ் எஃப்எம் டீமே நேர்ல நிறைய கிஃப்ட்ஸோட வந்து நம்ம வீட்டு கோலுவ விசிட் பண்ண போறாங்க.
1: ஏங்க ஏங்க, உடனே என்னோட எல்லா பட்டு புடவையும் போயிட்டு ட்ரை வாஷ் பண்ணிடுவாங்க.
3: சீக்கிரம் உங்க வீட்டு கோலுவ அழகா போட்டோ எடுத்து தமிழ் எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பரான 0502528940 க்கு சென்ட் பண்ணுங்க. சுண்டல் ஸ்வீட்ஸ்லாம் ரெடியா வச்சுக்கோங்க, நாங்க எல்லாரும் வரோம்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் வழங்கும் உஜாலா டிடர்ஜென்ட் உங்க வீடு நம்ம கோலு, சப்போர்ட்டட் பை பெருமாள் ஸ்டோர்ஸ், செலிப்ரேட்டிங் ட்ரெடி together.
4: We'll be back after a short commercial break.
1: ரஜினிகாந்த் 1982.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: We'll be back after a short commercial break. தமிழ் 89.4.
3: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
4: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி, ஹா, ஹாரர், ஹா, சஸ்பென்ஸ், த்ரில்லர், ஆ, த்ரில்லர், ம், அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
5: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, சாட்டர்டேஸ் 2 to 4 p.m. on 89.4 தமிழ் FM.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள். ஹாய், நான் காஃபி.
1: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்?
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
1: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
1: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
5: We'll be back after a short commercial break.
1: உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் என்ன இருந்தாலும் ஆயுர்வேத முறையில குணப்படுத்தலாம். ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா, சிலிகான் வயசஸ் டிஏபிஐ தொடர்ந்து இப்போது அல்பர்ஷா அர்ஜானிலும்.
6: மேடம் ஒரு நிமிஷம்.
7: எஸ்,
6: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
7: ஹா, நல்லா தெரியுமே.
6: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
7: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
6: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனு தெரியுமா?
7: எது, மதுவா?
6: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
7: ஓ மை காட், யார வர?
6: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
7: டாம் இட்.
0: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
7: அடிங்க
0: மசாலா கேஃபே, brought to you by skin care, hair care, joint பிரச்சனைகள், stress, migraine, இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட், JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
1: In association with
8: தமிழ்நாடு's most trusted builder, DAG Property Showcase, இப்போ அபுதாபியில் நடக்க போகுது. Coming 17th and 18th October, happening at Grand Millennium

0: வீட்ல கலர் கலரா பட்டு போடவ இருக்கு, ஆனா அதை கட்டுறதுக்கு ஒரு டைம் வருதான் பாரு.
1: அதுக்கு என்ன, அதுக்கு தான் டைம் வந்தாச்சு. 89.4 தமிழ் FM ஓட உங்க வீடு நம்ம கோலு. வர அக்டோபர் 11 தேதியில இருந்து 19 தேதி வரைக்கும் நவராத்திரி ஃபெஸ்டிவ் மோடு தான். தமிழ் FM டீமே

0: கமர்ஷியல் பிரேக்.
1: லுக் ஈஸி ஈஸி சனா.
2: சனா சொந்த ஊர்லயே சொந்த பாய் எடோர் தாதா மேரேஜ் சொல்லிட்டா.
3: சனா பேர்லயே வாங்கிடலாம் விடு.
2: எப்படி எப்படி?
3: ஏல்டி சனா கார்டன், திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, மதுரை, திருவள்ளூர், திருவாரூர் சிட்டிஸ்ல 2.75 சென்ஸ் வெறும் 4.90 லாக்ஸ்ல இருந்தே வாங்க முடியும். அக்டோபர் மந்த் ரெஜிஸ்டர் பண்ண எல்லாருக்கும் 4 கிராம் கோல்ட் காயின் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஃப்ரீ. இந்த ஆஃபர் அக்டோபர் மாசம் முழுக்க இருக்கு.
4: காலர் வாட்ஸ்அப் 0506752828.
3: எக்ஸ்ப்ளோர் மோர் பண்ண ஜெட்டூரோட புதிய எக்ஸ்பீரியன்ஸை என்ஜாய் பண்ற நேரம் வந்தாச்சு.
5: உங்கள் கனவு எஸ்யூவி உங்கள் ஜெட்டூரை மாதம் வெறும் 999 முதல் அனுபவித்து ஓட்டிச் செல்லுங்கள்.
3: வேட்டை நாங்க கவர் பண்றோம் அல்லது 0% இன்ட்ரெஸ்ட், ஃப்ரீ சர்வீஸ் பேக்கேஜ் மற்றும் 1,000,000 கிலோமீட்டர் வாரண்டியை பெறுங்க. இது மட்டும் இல்ல, இன்னும் பல எக்ஸைட்டிங் பெனிஃபிட்ஸும் இருக்கு.
5: இன்றே அபுதாபி, துபாய், அஜ்மான், அலைன் மற்றும் ஃபுஜேராவில் இருக்கும் ஜெட்டூர் ஷோரூம்களுக்கு வருகை தாருங்கள். ஜெட்டூர் UAE, இது ஒரு எலிட் குரூப் ஹோல்டிங்கின் ஓர் அங்கம். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
6: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
7: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: ஒன்னும்
1: கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
2: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
3: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளி மொழியும் பார்த்துட்டு இருக்க.
4: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
5: Brought to you by
4: Plots Nale Propshell Dane. For details call 056-415-4242.
6: We'll be back after a short commercial break.
7: 5 மில்லியன் திர்ஹம்ஸ், மறுபடியுமா? நீங்க கேட்டது சரிதான். UAE லாட்டரியின் புத்தம் புதிய 5 மில்லியன் திர்ஹம்ஸ் வெற்றியாளர் இந்த அக்டோபர் மாதத்தில்.
8: என்ன ஒரு அற்புதமான தருணம்! ஒவ்வொரு புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமைகள்ல டிரா நடக்குது. 5 மில்லியன் மற்றும் மாபெரும் 30 மில்லியன் திர்ஹம்ஸ் வெல்லும் வாய்ப்பு.
7: இப்பவே the uaelottery.ae விசிட் பண்ணி உங்க டிக்கெட்ஸ் வாங்குங்க. Brought to you by the game LLC, licensed by the GCGRA for 18 and above only. Play right, play responsibly. TNC supply.
9: இரே, நீ கோல்ட் ஜுவல்லரிக்கு just 1% மேக்கிங் charges na sonna.
8: Haama, Beema Jewelers la selected gold jewelry ku just 1% making charges. Diamond uncut and platinum making charges la 50% varaikum offer. Diamond and uncut value la 40% varaikum offer irukku.
9: Ada, indha offer evlo naal irukum?
8: Beema oda indha 1% making charges offer varshathukku oru thadava dhaan varum. So, indha festive season ah utilize panniko.
10: Offer valid until 11th October only at Beema Jewelers, Lulu Mbuvela Sharjah, Lulu Al Barsha Dubai and Madinat Zayed Shopping Center Abu Dhabi. Visit now. This annual offer won't come again. TNC apply.
6: Tamil 89.4.
8: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
9: ஆனா எனக்கு கிடைச்சது
11: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி, ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
12: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட், கோஹோஸ்டா இருக்கணும்.
13: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
11: பாய். அவ்வளோதான், அவளே சொல்லிட்டா. ஸோ 4 o'clock to 8 o'clock every day evening. Evening Karak with me, RJ Bravo. Tune பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
14: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111.
15: Brought to you by Anathangam Golden Diamonds. உங்க வீட்டு கொலுவ Anathangam Golden Diamonds ஓட social media pages ல register பண்ணி diamond necklace வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.

0: எங்கள் வளமிக்க முளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: We'll be back after a short commercial break.
2: ஜாய் அலகாஸ்ல உங்க ஃபேவரட் ஜுவல்லரியா வெறும் 10% முன்பணம் செலுத்தி இப்பவே புக் பண்ணுங்க.
3: இப்பவே வா, ஹே ஃபெஸ்டிவ் சீசனுக்கு தான் இன்னும் டைம் இருக்கு.
2: எக்ஸாக்ட்லி, ஃபெஸ்டிவ் சீசன்ல வர கோல்ட் பிரைஸ் ஹைக்ல இருந்து உங்க கோல்ட் பர்சேஸ ப்ரொடெக்ட் பண்ணி பெஸ்ட் கோல்ட் ரேட்ல ஜுவல்லரி வாங்க இப்பவே ஜாய் அலகாஸ்ல புக் பண்ணுங்க. விலை குறைந்தாலும் குறைந்த விலைக்கே ஜுவல்லரி பர்சேஸ் பண்ணிக்கலாம். மேலும் இந்த ஆஃபர் இன் ஸ்டோர் மற்றும் ஜாய் அலகாஸ் ஆப்லயும் இருக்கு. உடனே விசிட் பண்ணுங்க. ஜாய் அலகாஸ் ஆஃபர் வேலிட் until November 7.
4: ஜாய் அலகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
0: தமிழ் தமிழ் தமிழ்.

0: வீட்ல கலர் கலரா பட்டு போடுவ இருக்கு, ஆனா அது கட்டுறதுக்கு ஒரு டைம் வருதான் பாரு.
1: அதுக்கு என்ன, அதுக்கு தான் டைம் வந்தாச்சு. 89.4 தமிழ் எஃப்எம் ஓட உங்க வீடு நம்ம கோலு. வர அக்டோபர் 11 தேதியில இருந்து 19 தேதி வரைக்கும் நவராத்திரி ஃபெஸ்டிவ் மோடு தான். தமிழ் எஃப்எம் டீமே நேர்ல நிறைய கிஃப்ட்ஸோட வந்து நம்ம வீட்டு கோலுவ விசிட் பண்ண போறாங்க.
0: ஏங்க ஏங்க, உடனே என்னோட எல்லா பட்டு புடவையும் போயிட்டு ட்ரை வாஷ் பண்ணிடுவாங்க.
2: சீக்கிரம் உங்க வீட்டு கோலுவ அழகா போட்டோ எடுத்து தமிழ் எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பரான 0502528940 க்கு சென்ட் பண்ணுங்க. சுண்டல் ஸ்வீட்ஸ்லாம் ரெடியா வச்சுக்கோங்க, நாங்க எல்லாரும் வரோம்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் வழங்கும் உஜாலா டிடர்ஜென்ட் உங்க வீடு நம்ம கோலு, சப்போர்ட்டட் பை பெருமாள் ஸ்டோர்ஸ், செலிப்ரேட்டிங் ட்ரெடிஷன் together.
3: We'll be back after a short commercial break.
4: பல நூற்றாண்டுகள் முன்னாடியே முன்னோர்கள் உடல் பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேத முறையை தேர்வு செஞ்சாங்க. ஆயுட்ரீட் ஆயுர்வேதா சிலிக்கனோயாசிஸ் டிஐபியை தொடர்ந்து இப்பொழுது அல்பர்ஷா அர்ஜானிலும் திறக்கப்பட்டுள்ளது.
5: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
1: கதை தானே சொல்ல நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
6: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.

0: மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்?
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
5: We'll be back after a short commercial break.
6: 5 மில்லியன் திர்ஹம்ஸ் மறுபடியுமா? நீங்க கேட்டது சரிதான். UAE லாட்டரியின் புத்தம் புதிய 5 மில்லியன் திர்ஹம்ஸ் வெற்றியாளர் இந்த அக்டோபர் மாதத்தில்.
7: என்ன ஒரு அற்புதமான தருணம்! ஒவ்வொரு புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமைகள்ல டிரா நடக்குது. 5 மில்லியன் மற்றும் மாபெரும் 30 மில்லியன் திர்ஹம்ஸ் வெல்லும் வாய்ப்பு.
6: இப்பவே the UAE lottery.ae விசிட் பண்ணி உங்க டிக்கெட்ஸ் வாங்குங்க. Brought to you by the Game LLC, licensed by the GCGRA for 18 and above only. Play right, play responsibly. TNC supply.
8: மேடம், ஒரு நிமிஷம்.
2: எஸ்
8: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
2: ஹா, நல்லா தெரியுமே.
8: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
0: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது. மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம்.
9: ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
10: இன் அசோசியேஷன் வித்
11: தமிழ்நாடு'ஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் பில்டர் டாக் ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ் இப்போ அபுதாபியில நடக்க போகுது. கமிங் 17th அண்ட் 18th அக்டோபர். Happening at Grand Millennium Alwada, Abu Dhabi.
12: என்னப்பா என்னிட்டு இருக்க கண்ணாமூச்சியா?
13: தமிழ் FM.

99.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக் கண்ணு

0: மண்டே டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought you by
2: ALD சனா கார்டன் 2.75 சென்ஸ் வெறும் 4.90 லாக்ஸ்ல இருந்து வாங்க முடியும். அக்டோபர் மந்த் ரெஜிஸ்டர் பண்ண எல்லாருக்கும் 4 கிராம் கோல்ட் காயின் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஃப்ரீ.
1: கோ-ஸ்பான்சர்ட் பை
2: ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.
3: We'll be back after a short commercial break.
2: ஜாய் அலகாஸ்ல உங்க ஃபேவரட் ஜுவல்லரியா வெறும் 10% முன்பணம் செலுத்தி இப்பவே புக் பண்ணுங்க.
4: இப்பவே வா, ஹே ஃபெஸ்டிவ் சீசனுக்கு தான் இன்னும் டைம் இருக்கு.
2: எக்ஸாக்ட்லி, ஃபெஸ்டிவ் சீசன்ல வர கோல்ட் பிரைஸ் ஹைக்ல இருந்து உங்க கோல்ட் பர்சேஸ ப்ரொடெக்ட் பண்ணி பெஸ்ட் கோல்ட் ரேட்ல ஜுவல்லரி வாங்க இப்பவே ஜாய் அலகாஸ்ல புக் பண்ணுங்க. விலை குறைந்தாலும் குறைந்த விலைக்கே ஜுவல்லரி பர்சேஸ் பண்ணிக்கலாம். மேலும் இந்த ஆஃபர் இன் ஸ்டோர் மற்றும் ஜாய் அலகாஸ் ஆப்லயும் இருக்கு. உடனே விசிட் பண்ணுங்க ஜாய் அலகாஸ் ஆஃபர் வாலட் until November 7.
5: ஜாய் அலகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
6: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
7: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
3: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
4: உனக்கு இப்போ 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளியும் ஒளியும் பார்த்துட்டு இருக்க.
5: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
6: Brought to you by
5: Plots Nale Propshell Dane. For details call 056-415-4242.
7: We'll be back after a short commercial break.
8: உனக்கு தெரியுமா, 360 dirhams பே பண்ணா 425 dirhams வேல்யூ திரும்ப கிடைக்கும்.
9: என்னடா ஷேர் மார்க்கெட்ல எதுவும் இன்வெஸ்ட் பண்ண போறியா?
8: அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா ஆண்டு சந்தாவா 360 dirhams செலுத்தினா ஒரு வருஷத்துக்கு தினமும் தினத்தந்தி நியூஸ் பேப்பர் நம்ம வீட்டுக்கே வருமே. கூடவே மொத்தம் 425 dirhams வர்த்துள்ள கிஃப்ட் வவுச்சர்ஸ் கிடைக்குதே.
9: அப்ப இதோ உடனே நானும் பே பண்றேன்.
5: ஆண்டு சந்தாவுக்கு இன்று அழையுங்கள், 858 தினமும் படியுங்கள் தினத்தந்தி, அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ் தினத்தந்தி.
9: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
10: ஆனா எனக்கு கிடைச்சது
11: எனவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான்
10: வந்துடுறேன்.
11: தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லே இருக்கணும், நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும், மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
12: எனக்கு தான் ஒருத்தி இருக்காங்க.
11: பாய். அவ்வளோதான், அவளே சொல்லிட்டா. ஸோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
13: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111.
14: Brought to you by Anathangam Golden Diamonds. உங்க வீட்டு கொலுவ Anathangam Golden Diamonds ஓட social media pages ல register பண்ணி diamond necklace வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள்.
15: என்னப்பா என்னிட்டு இருக்க, கண்ணாமூச்சியா?
16: தமிழ் FM ல இன்னைக்கு 100

0: எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: We'll be back after a short commercial break.
2: இந்த நவராத்திரிக்கு உங்க பாரம்பரியத்துடன் நீங்களும் ஜொலிக்க தயாராகுங்க. அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸுடன் அன்னதங்கம் கோலு 2026. துபாயில் உள்ள உங்க வீட்டு கோலுவின் கதை மற்றும் கற்பனை உங்க கழுத்துல வைரமா ஜொலிக்க போகுது. உங்க வீட்டுக்கே வந்து உங்க கோலுவை பார்வையிட்டு பரிசுகளை தரப்போறாங்க. முதல் பரிசாக 20,000 திரம்ஸ் மதிப்புள்ள டைமண்ட் நெக்லஸ், இரண்டாவது பரிசாக 10,000 திரம்ஸ் மதிப்புள்ள டைமண்ட் நெக்லஸ். போட்டியில கலந்துக்க உடனே அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட ஒபிஷியல் சோசியல் மீடியா பேஜஸ்ல போய் ரெஜிஸ்டர் பண்ண மறந்துடாதீங்க.
3: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். Powered by Altavasul Group of Companies.
4: Tamil 89.4.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: கண்ணுக்குள் நூறு நிலவா, இது ஒரு கனவா?
2: இது ஒரு கனவா?

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் ப்ராட்டி யூ பை ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: We'll be back after a short commercial break.
3: Hey, look.
4: புதுக்கோட்டை, மதுரை, திருவள்ளூர், திருவாரூர் சிட்டிஸ்ல 2.75 cents வெறும் 4.90 lakhs இருந்தே வாங்க முடியும். அக்டோபர் மந்த் ரிஜிஸ்டர் பண்ண எல்லாருக்கும் 4 gram கோல்ட் கோயின் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஃப்ரீ. இந்த ஆஃபர் அக்டோபர் மாசம் முழுக்க இருக்கு.
1: காலர் வாட்ஸ்அப் 0506752828.
5: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
6: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி, ஹாரர், சஸ்பென்ஸ், த்ரில்லர், த்ரில்லர்.
5: அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா?
6: எல்லாமே சொல்லுவேன்.
0: Kutti Story with Niveda. Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.
7: என்னப்பா என்னிட்டு இருக்க, கண்ணாமூச்சியா?
8: தமிழ் எஃப்எம்.

0: வீட்ல கலர் கலரா பட்டு போடவ இருக்கு, ஆனா அதை கட்டுறதுக்கு ஒரு டைம் வருதான் பாரு.
1: அதுக்கு என்ன, அதுக்கு தான் டைம் வந்தாச்சே. 89.4 தமிழ் FM ஓட உங்க வீடு நம்ம கோலு. வர அக்டோபர் 11ஆம் தேதியில இருந்து 19ஆம் தேதி வரைக்கும் நவராத்திரி ஃபெஸ்டிவ் மோடு தான். தமிழ் FM டீமே நேர்ல நிறைய கிஃப்ட்ஸோட வந்து நம்ம வீட்டு கோலுவ விசிட் பண்ண போறாங்க.
0: ஏங்க ஏங்க, உடனே என்னோட எல்லா பட்டு புடவையும் போயிட்டு ட்ரை வாஷ் பண்ணிடுவாங்க.
2: சீக்கிரம் உங்க வீட்டு கோலுவ அழகா போட்டோ எடுத்து தமிழ் FM வாட்ஸ்அப் நம்பரான 0502528940 க்கு சென்ட் பண்ணுங்க. சுண்டல் ஸ்வீட்ஸ் எல்லாம் ரெடியா வச்சுக்கோங்க, நாங்க எல்லாரும் வரோம்.
3: 89.4 தமிழ் FM வழங்கும் உஜாலா டிடர்ஜென்ட் உங்க வீடு நம்ம கோலு, சப்போர்ட்டட் பை பெருமாள் ஸ்டோர்ஸ், செலிப்ரேட்டிங் ட்ரெடிஷன் together.
4: We'll be back after a short commercial break.
0: ஜாய் அலகாஸ்ல உங்க ஃபேவரட் ஜுவல்லரியா வெறும் 10% முன்பணம் செலுத்தி இப்பவே புக் பண்ணுங்க.
5: இப்பவே வா, ஹே ஃபெஸ்டிவ் சீசனுக்கு தான் இன்னும் டைம் இருக்கு.
0: எக்ஸாக்ட்லி, ஃபெஸ்டிவ் சீசன்ல வர கோல்ட் பிரைஸ் ஹைக்ல இருந்து உங்க கோல்ட் பர்சேஸ ப்ரொடெக்ட் பண்ணி பெஸ்ட் கோல்ட் ரேட்ல ஜுவல்லரி வாங்க இப்பவே ஜாய் அலகாஸ்ல புக் பண்ணுங்க. விலை குறைந்தாலும் குறைந்த விலைக்கே ஜுவல்லரி பர்சேஸ் பண்ணிக்கலாம். மேலும் இந்த ஆஃபர் இன் ஸ்டோர் மற்றும் ஜாய் அலகாஸ் ஆப்லயும் இருக்கு. உடனே விசிட் பண்ணுங்க ஜாய் அலகாஸ் ஆஃபர் வாலட் until November 7.
6: ஜாய் அலகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
2: மேடம் ஒரு நிமிஷம்.
7: எஸ்,
2: தமிழ் FM தெரியுமா? 89.4
7: நல்லா தெரியுமே.
2: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
7: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
2: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
7: எது, மதுவா?
2: அட என்ன மேடம், பெண்கள் எல்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
7: ஓ மை காட், யார வர?
2: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
7: டாம் இட்.
6: 89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
7: அடிங்க
6: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் Exit 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
8: இன் அசோசியேஷன் வித்
9: தமிழ்நாடு'ஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் பில்டர் டாக் ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ் இப்போ அபுதாபியில் நடக்க போகுது. கமிங் 17th and 18th அக்டோபர் happening at Grand Millennium Al Wada Abu Dhabi.
10: கண்ணுக்குள் நூறு நிலவா, இது ஒரு கனவா, இது ஒரு கனவா
11: இல்லவா? நிஜம்தான்.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Keetna, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning, brought to you by
2: ALD Sana Garden. 2.75 cents, sir. Verum 4.90 lakhs lirunde vaanga mudiyum. October month register panna ellarkum 4 gram gold coin and registration patta free.
1: Co-sponsored by
2: Alansari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win pannunga with Alansari Exchange.
3: We'll be back after a short commercial break.
2: எக்ஸ்ப்ளோர் மோர் பண்ண ஜெட்டூரோட புதிய எக்ஸ்பீரியன்ஸை என்ஜாய் பண்ற நேரம் வந்தாச்சு.
4: உங்கள் கனவு எஸ்யூவி உங்கள் ஜெட்டூரை மாதம் வெறும் 999 முதல் அனுபவித்து ஓட்டிச் செல்லுங்கள்.
2: வேட்டை நாங்க கவர் பண்றோம் அல்லது 0% இன்ட்ரெஸ்ட், ஃப்ரீ சர்வீஸ் பேக்கேஜ் மற்றும் 1 மில்லியன் கிலோமீட்டர் வாரண்டியை பெறுங்க. இது மட்டும் இல்ல, இன்னும் பல எக்ஸைட்டிங் பெனிஃபிட்ஸும் இருக்கு.
4: இன்று அபுதாபி, துபாய், அஜ்மான், அலைன் மற்றும் ஃபுஜேராவில் இருக்கும் ஜெட்டூர் ஷோரூம்களுக்கு வருகை தாருங்கள். ஜெட்டூர் UAE, இது ஒரு எலிட் குரூப் ஹோல்டிங்கின் ஓர் அங்கம். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
5: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
6: தமிழ் FM செய்தி அறையிலிருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும்
1: அர்த்தமாயிருந்தா ராஜா.

0: listening to 89.4 Tamil FM. Tamil FM. Tamil FM.
1: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், are you feeling comfortable?
2: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயி.
3: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
4: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளி மொழி பார்த்துட்டு இருக்க.
5: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
6: Brought to you by Plots Nale Propshell Dane. For details call 056-415-4242.
7: அப்புறங்க நம்ம வீட்டு கோலுலாம் ரெடி ஆயாச்சா? என்ன தீம்ல பண்ணிருக்கீங்க? இதை வந்து நீங்க மட்டும் ரசிச்சா எப்படி, நாங்களும் சேர்த்து ரசிக்க வேண்டாமா? வருஷ வருஷம் நம்ம தமிழகமோட நவராத்திரி கோலு விசிட் நடக்கும். இந்த வாட்டியும் நாங்க ரேடியோ ஜாக்ஸ் எல்லாமே உங்க வீட்டுக்கு வரப்போறோம். சோ நீங்க என்ன தீம்ல கோலு பண்ணிருக்கீங்க அப்படின்றத எங்களுக்கு போட்டோ எடுத்து நம்ம தமிழகமோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க சென்ட் பண்ணும். 0502528940 இந்த நம்பருக்கு. எஸ் 89.4 தமிழ் எஃப்எம் பிரசன்ஸ் உஜாலா டிடர்ஜென்ட் வழங்கும் உங்க வீடு நம்ம கோலு. சோ நீங்களும் மிஸ் பண்ணாம இதுல கலந்துக்கோங்க, ஏன்னா நாங்க கை நிறைய கிஃப்ட்ஸோட வருவோம். சோ யாரு ரொம்ப பெஸ்டான ஒரு குலு பண்ணிருக்கீங்க அப்படின்றத செலக்ட் பண்ணி அவங்க வீட்டுக்கு விசிட் பண்ண போறோம். இந்த நவராத்திரி வந்து சம்திங் ஸ்பெஷலா இருக்க போது, ரெடியா இருங்க, நாங்க வரோம். 89.4 தமிழ் எஃப்எம் வழங்கும் உஜாலா டிடர்ஜென்ட் உங்க வீடு நம்ம கோலு, சப்போர்டட் பை பெருமாள் ஸ்டோர்ஸ், செலிப்ரேட்டிங் ட்ரெடிஷன்ஸ் டுகெதர்.
0: We'll be back after a short commercial break.
5: இந்த நவராத்திரிக்கு உங்க பாரம்பரியத்துடன் நீங்களும் ஜொலிக்க தயாராகுங்க. அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸுடன் அன்னதங்கம் கோலு 2026. துபாயில் உள்ள உங்க வீட்டு கோலுவின் கதை மற்றும் கற்பனை உங்க கழுத்துல வைரமா ஜொலிக்க போகுது. உங்க வீட்டுக்கே வந்து உங்க கோலுவை பார்வையிட்டு பரிசுகளை தரப்போறாங்க. முதல் பரிசாக 20,000 திரம்ஸ் மதிப்புள்ள டைமண்ட் நெக்லஸ், இரண்டாவது பரிசாக 10,000 திரம்ஸ் மதிப்புள்ள டைமண்ட் நெக்லஸ். போட்டியில கலந்துக்க உடனே அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட ஒபிஷியல் சோசியல் மீடியா பேஜஸ்ல போய் ரெஜிஸ்டர் பண்ண மறந்துடாதீங்க.
8: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். Powered by Altavasul Group of Companies.
0: Tamil 89.4.
5: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
9: ஆனா எனக்கு கிடைச்சது
10: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
11: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கும். ஹோஸ்டா இருக்கும்.
12: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
9: போன் ரிங் ஆச்சா? சாரி சைலன்ட்ல போட
12: மறந்துட்டேன். நிவி
9: இதை கேட்ட ஓவர் திங்க் பண்றதனா கவனிக்கவே இல்ல. மக்கசல்
7: உணர்ந்துட்டாங்க, திருந்திருவாங்கன்னு நினைக்கிறேன்.
9: டேய் டேய் என்ன பத்தி எல்லாமே போட்டு குத்துட்டியா? அவ்வளவுதானே நம்ம நட்பு? முடிஞ்சு. இதோட உனக்கும் எனக்குமான ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு. நான் கிளம்பி இந்தியா போறேன். நான் இந்தியால இருந்து வீக்கெண்ட் ஷோ தான் பண்ணுவேன். அப்ப கூட நான் உன் கூட ஷோ பண்ண மாட்டேன். முடிஞ்சு. தனியாவே பண்றா ஈவினிங்
10: கர. நிவி போகாத, போயிட்டியா? அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4 o'clock to 8 o'clock எவ்ரி டே ஈவினிங் கரக் வித் மீ ஆர் ஜே பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
13: The Evening Correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111.
5: Brought to you by Anathangam Golden Diamonds. உங்க வீட்டு கோலுவ Anathangam Golden Diamonds ஓட social media pages ல register பண்ணி diamond necklace வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள்.
14: கண்ணுக்குள் நூற நிலவா, இது ஒரு கனவா, இது ஒரு கனவா.
10: கனவா இல்லவா, நிஜம்தான், நிஜமா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம்.
1: செழித்தையும் தமிழை ஒளி.

0: நிகழ்ச்சி வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: பண்டிகை ஷாப்பிங்க பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஜுவல்லரி வாங்குறதுக்கு பிளான் பண்ண நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? இப்பவே 25% பணத்தை அட்வான்ஸா பே பண்ணி நவம்பர் 8 வரை உங்க கோல்ட் ரேட்ட லாக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி வாங்கும் போது கோல்ட் ரேட் அதிகமா இருந்தா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே ஜுவல்லரி வாங்கிக்கலாம். ரேட் குறைஞ்சிருந்தா அந்த குறைஞ்ச ரேட்டுக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க பிரைஸ் லாக் பண்ணுங்க, கோல்ட செக்யூர் பண்ணுங்க.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: We'll be back after a short commercial break.
3: ஜாய் அலகாஸ்ல உங்க ஃபேவரட் ஜுவல்லரியா வெறும் 10% முன்பணம் செலுத்தி இப்பவே புக் பண்ணுங்க.
4: இப்பவே வா, ஃபெஸ்டிவ் சீசனுக்கு தான் இன்னும் டைம் இருக்கு.
3: எக்ஸாக்ட்லி, ஃபெஸ்டிவ் சீசன்ல வர கோல்ட் பிரைஸ் ஹைக்ல இருந்து உங்க கோல்ட் பர்சேஸ ப்ரொடெக்ட் பண்ணி பெஸ்ட் கோல்ட் ரேட்ல ஜுவல்லரி வாங்க இப்பவே ஜாய் அலகாஸ்ல புக் பண்ணுங்க. விலை குறைந்தாலும் குறைந்த விலைக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மேலும் இந்த ஆஃபர் இன் ஸ்டோர் மற்றும் ஜாய் அலகாஸ் ஆப்லயும் இருக்கு. உடனே விசிட் பண்ணுங்க ஜாய் அலகாஸ் ஆஃபர் வாலட் until November 7.
5: ஜாய் அலகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
6: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
3: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி, ஹாரர், சஸ்பென்ஸ், த்ரில்லர், த்ரில்லர்.
6: அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா?
3: எல்லாமே சொல்லுவேன்.
7: Kutti Story with Niveda. Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.
8: கண்ணாடா ஒரு பாட்டு போட்டா 100 பாட்டு போட்டா.

0: மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள். ஹாய், நான் காஃபி.
1: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனச காணோம்.
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
1: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
1: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
3: 89.4 தமிழ் FM வழங்கும் உஜாலா டிட்டர்ஜென்ட், உங்க வீடு நம்ம குழு. எஸ், இந்த நவராத்திரி சீசன்ல உங்க வீட்டுல நீங்க குழு வைக்கிறீங்க அப்படின்னா, அதை பாக்கிறதுக்கு ஆர்ஜேஸ் ஆகிய நாங்க டெய்லி ஒருத்தர்னு டேர்ன் எடுத்துக்கிட்டு வருவோம். வந்து உங்க கூட செல்ஃபி எடுத்துக்கிட்டு நல்ல கதையெல்லாம் பேசிட்டு சுண்டெல்லாம் சாப்பிட்டுட்டு நிறைய கிஃப்ட்ஸ் உங்களுக்கு தருவோம். அதுதான் மெயினான விஷயம். சோ நீங்க எப்படி பார்ட்டிசிபேட் பண்றது? நாங்க உங்க வீட்டுக்கு வந்து குழு பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா போன் எடுங்க, வாட்ஸ்அப் ஓபன் பண்ணுங்க, குழுன்னு டைப் பண்ணி 0502528940 க்கு உங்க பேரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. முக்கியமா உங்க குழுவோடைய போட்டோவை இல்லனா ஒரு வீடியோவை அழகா எடுத்து சென்ட் பண்ணி விட்டீங்கன்னா எங்க டீம் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. அப்புறம் என்ன, நாங்கெல்லாம் நேரில் வீட்டுக்கு வந்து உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஓகேவா? நம்பர் மறுபடியும் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க.
5: வருகை தாருங்கள்.
3: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்,
3: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: நல்லா தெரியுமே.
3: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
6: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது. மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயின்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட், JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்சாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
1: In association with
5: தமிழ்நாடு's most trusted builder DAG Property Showcase இப்போ அபுதாபில நடக்க போகுது. Coming 17th and 18th October, happening at Grand Millennium Alwada, Abu Dhabi.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: வீட்ல கலர் கலரா பட்டு போடவ இருக்கு, ஆனா அது கட்டுறதுக்கு ஒரு டைம் வருதான் பாரு.
2: அதுக்கு என்ன, அதுக்கு தான் டைம் வந்தாச்சே. 89.4 தமிழ் எஃப்எம் ஓட உங்க வீடு நம்ம கோலு. வர அக்டோபர் 11 தேதியில இருந்து 19 தேதி வரைக்கும் நவராத்திரி ஃபெஸ்டிவ் மோடு தான். தமிழ் எஃப்எம் டீமே நேர்ல நிறைய கிஃப்ட்ஸோட வந்து நம்ம வீட்டு கோலுவ விசிட் பண்ண போறாங்க.
1: ஏங்க ஏங்க, உடனே என்னோட எல்லா பட்டு புடவையும் போயிட்டு ட்ரை வாஷ் பண்ணிடுவாங்க.
3: சீக்கிரம் உங்க வீட்டு கோலுவ அழகா போட்டோ எடுத்து தமிழ் எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பரான 0502528940 க்கு சென்ட் பண்ணுங்க. சுண்டல் ஸ்வீட்ஸ்லாம் ரெடியா வெச்சுக்கோங்க, நாங்க எல்லாரும் வரோம்.
4: 89.4 தமிழ் எஃப்எம் வழங்கும் உஜாலா டிடர்ஜென்ட் உங்க வீடு நம்ம கோலு, சப்போர்ட்டட் பை பெருமாள் ஸ்டோர்ஸ், செலிப்ரேட்டிங் ட்ரெடி together.
5: We'll be back after a short commercial break. Tamil, Tamil, Tamil 89.4.
6: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
7: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
8: கண்ணாடா ஒரு பாட்டு போட்டா 100 பாட்டு போட்டாவது.

0: Are you feeling comfortable?
1: ஒன்னும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயி.
2: உனக்கு இப்போ 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளி மொழி பார்த்துட்டு இருக்க.
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
4: Brought to you by Plots Nale Propshell Dane. For details call 056-415-4242.
5: We'll be back after a short commercial break.
6: பண்டிகை ஷாப்பிங்க பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஜுவல்லரி வாங்கறதுக்கு பிளான் பண்ண நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? இப்பவே 25% பணத்தை அட்வான்ஸா பே பண்ணி நவம்பர் 8 வரை உங்க கோல்ட் ரேட்டை லாக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி வாங்கும் போது கோல்ட் ரேட் அதிகமா இருந்தா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே ஜுவல்லரி வாங்கிக்கலாம். ரேட் குறைஞ்சிருந்தா அந்த குறைஞ்ச ரேட்டுக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க பிரைஸ் லாக் பண்ணுங்க, கோல்ட செக்யூர் பண்ணுங்க.
3: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட் தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
7: ஆனா எனக்கு கிடைச்சது
8: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி 2 பாட்டு போடு, நான் வந்துடுறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்ல இருக்கணும், நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும், மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும்.
9: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
3: போயிட்டியா?
8: அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரிடே ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜி பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
10: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111.
3: Brought to you by Anathangam Golden Diamonds. Onka veetu koluva Anathangam Golden Diamonds oda social media pages la register panni diamond necklace vellum vaipai perungal.
5: You are listening to

வெல்கம், திஸ் இஸ் சாட்டர்டே. அண்ட் சாட்டர்டே அப்படின்னா உங்களுக்கு தெரியும், குட்டி கதையோட குட்டி ஸ்டோரி ஆர்ஜனவே தான் நான் வந்துருவேன். ஸோ உங்க வீக் எப்படி இருந்தது? ஜாலியா இருந்ததா? எனக்கு வரக்கூடிய ஃபீட்பேக்ஸ்லயே நிறைய பேர் வந்து குட்டி கதை கேட்கறது உண்டு அப்படின்னு சொன்னீங்க. நான் வந்து அந்த கதைக்காக போடக்கூடிய மெனக்கெடல்கள் வர எனக்கு நீங்க கேக்குறீங்க அப்படிங்கிற சந்தோஷம் அந்த அளவுக்கு ஹாப்பியா இருக்கு. ஹோப் யுவர் வீக் வென்ட் ரிலி குட். ஸோ வீக்கெண்ட் அதுவுமா வந்து டிரைவ் பண்ணி போயிட்டு இருப்பீங்க. உங்களுடைய அந்த டிரைவிங் டைம் இன்னும் எளிதாக்க முடியுமா எனக்கு தெரியாது, பட் ஐ ஆம் ஹியர் டு ஸ்பீக் வித் யூ. உங்க கூட சேர்ந்து உங்களுக்கு வந்து அப்படியே ஜாலியா ஒரு கதை சொல்லிட்டே கூட்டிட்டு போற அந்த ஒரு முயற்சியில தான் இன்னைக்கு இறங்கியிருக்கேன், லைக் ஆல்வேஸ். ஸோ எஸ், வெல்கம் டு குட்டி ஸ்டோரி வித் மீ ஆர்ஜனி வேதா. ஸோ ஒவ்வொரு கதையும் வந்து உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். உங்ககிட்ட சில கதைகள் இருக்கு, அந்த கதைகளை ரேடியோல மற்றவங்க கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஆர்ஜனவேதா அப்படிங்கிற என்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல உங்களுடைய கதைகளை நீங்க சொல்லுங்க. சோ அந்த கதையை எனக்கு ஏத்த மாதிரி சுவாரஸ்யமா உங்களுக்கு கேட்கறதுக்கு ஏத்த மாதிரி சுவாரஸ்யமா மாத்தி நான் கொடுக்கறேன். அண்ட் அது மட்டும் இல்லாம 0502528940 நம்ம தமிழ் எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கும் நீங்க உங்களுடைய கதைகளை அனுப்ப மறந்துடாதீங்க. சில பேர் சில கதைகளை அனுப்புறதுண்டு, அந்த கதைகளும் கேட்கறதுண்டு. இது வந்து இன்னைக்கு நான் சொல்ல போறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டோரி, பட் அந்த ஸ்டோரியோட எண்ட் இந்த உலகத்துல வந்து கைண்ட்னஸ் தான் எல்லாமே அப்படிங்கறத ஒரு உணர்த்தக்கூடிய ஒரு கதை தான், ஒரு அழகான காதல் கதை. ஸோ இந்த காதல் கதைகளுடைய இந்த காதல் கதையுடைய நாயகன் நாயகி அவங்க யாரு? சுமித்ரா சுமன். ஸோ இவங்க தான் காதலன் காதலி. இந்த ரெண்டே பேரை சுத்தி தான் இந்த கதையும் நகருது. இந்த ரெண்டு பேருடைய கான்வர்சேஷன், இந்த ரெண்டு பேருடைய காதல் வெளிப்பாடு இதுதான் இந்த கதையை. ஸோ இந்த கதையை தொடங்குறதுக்கு நான் தயாராயிட்டேன், கேட்க தயாரா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஸ்டே டியூன் 89.4 தமிழ் எஃப்எம். இது குட்டி ஸ்டோரி அண்ட் நான் உங்க அர்ஜுன வேதா.

0: நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: அப்புறங்க நம்ம வீட்டு கோலுலாம் ரெடி ஆயாச்சா? என்ன தீம்ல பண்ணிருக்கீங்க? இதை வந்து நீங்க மட்டும் ரசிச்சா எப்படி, நாங்களும் சேர்த்து ரசிக்க வேண்டாமா? வருஷ வருஷம் நம்ம தமிழகமோட நவராத்திரி கோலு விசிட் நடக்கும். இந்த வாட்டியும் நாங்க ரேடியோ ஜாக்ஸ் எல்லாமே உங்க வீட்டுக்கு வரப்போறோம். சோ நீங்க என்ன தீம்ல கோலு பண்ணிருக்கீங்க அப்படின்றத எங்களுக்கு போட்டோ எடுத்து நம்ம தமிழகமோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க சென்ட் பண்ணும். 0502528940 இந்த நம்பருக்கு. எஸ் 89.4 தமிழ் எஃப்எம் பிரசன்ஸ் உஜாலா டிடர்ஜென்ட் வழங்கும் உங்க வீடு நம்ம கோலு. சோ நீங்களும் மிஸ் பண்ணாம இதுல கலந்துக்கோங்க. ஏன்னா நாங்க கை நிறைய கிஃப்ட்ஸோட வருவோம். சோ யாரு ரொம்ப பெஸ்டான ஒரு குலு பண்ணிருக்கீங்க அப்படின்றத செலக்ட் பண்ணி அவங்க வீட்டுக்கு விசிட் பண்ண போறோம். இந்த நவராத்திரி வந்து சம்திங் ஸ்பெஷலா இருக்க போது, ரெடியா இருங்க, நாங்க வரோம்.
2: 89.4 தமிழ் எஃப்எம் வழங்கும் உஜாலா டிடர்ஜென்ட் உங்க வீடு நம்ம கோலு, சப்போர்ட்டட் பை பெருமாள் ஸ்டோர்ஸ், செலிப்ரேட்டிங் ட்ரெடிஷன்ஸ் டுகெதர்.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: கண்ணாடா ஒரு பாட்டு போட்டா 100 பாட்டு போட்டா மாதிரி.
2: ப்ரோ ப்ரோ, நாங்க 100 பாட்டே போடுறோம், ஜாலியா கேளுங்க.
3: 100 பாட்டு பாட்டு.

0: சுமன் சுமித்ரா இவங்க ரெண்டு பேருமே காதலர்கள். கொஞ்சம் வருஷங்களா ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்து நண்பர்களா இருந்து காலேஜ்ல சுமன் வந்து சுமித்ரா ப்ரப்போஸ் பண்ணும்போது ஏண்டா மடையா இது முன்னாடியே சொல்றது இல்லையா அப்படின்னு கேட்டு அப்படியே தொடங்கின ஒரு காதல் தான் இது. எப்படா யாரடா சொல்லுவானே, அந்த பொறுமை மட்டுமே காத்து ரொம்ப வருஷங்களாக காதலிச்சவங்க. சுமனுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் நேரடியா சொல்ல பிடிக்கும். சுமித்ராக்கு எல்லா விஷயத்தையும் மறைமுகமா சொல்ல பிடிக்கும். பெண்கள்னாலே சில விஷயங்களை மறைமுகமா சொல்றது தானே வழக்கம். காலேஜ் முடிச்ச கையோட ரெண்டு பேரும் வேற வேற வேலைக்கு வேற வேற கம்பெனிஸ்ல வந்து ஜாயின் ஆகுறாங்க. பட் ஒரே சிட்டியில பொதுவா இந்த மாதிரி வரும்போது பீப்புள் வந்து லிவ்ல இருக்கிறா அது ஒரு நல்ல ஐடியா, பிகாஸ் சேம் சிட்டியில இருக்கிறோம் அப்படின்னு யோசிப்பாங்க. பட் வேற இந்த கதையை பொறுத்த வரைக்கும் சுமன் சுமித்ரா ரெண்டு பேருமே அதை சூஸ் பண்ணல. சோ இட் இஸ் டே ஒன் ஆஃப் தேர் ஜாயினிங். ஊர்ல இருந்து ரெண்டு பேரும் ஒரே ட்ரெயின்ல கிளம்பி வராங்க, பெரிய பெரிய பேக்ஸோட, நிறைய ஹோப்போட. ஏன்னா இதுக்கு பிறகு தன்னை ஒரு ஆளா நிரூபிக்கணும் சுமன். அப்பதான் சுமித்ரா வீட்டில் போய் பொண்ணு கேட்க முடியும். சுமித்ராவும் அப்பா அம்மா தன்னை நம்பணும், தன்னுடைய சாய்ஸ் கரெக்டாக இருக்குன்னு நம்பணும், அதுக்கு நல்லபடியாக வேலை பார்த்து கொடுக்கணும். ஸோ இந்த ரெண்டு பேரும் இந்த கனவோடு வந்து சென்னை சென்ட்ரலில் அவங்களுடைய பெரிய பெரிய பெட்டியும் நிறைய ஹோப்ஸோடையும் இறங்குறாங்க. ஒருத்தர் வந்து நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லும்போது சுமித்ரா சொல்கிறா, இல்லை நான் வந்து தனியாக என் லைஃபை இப்போ தான் முதல் முறையாக ஹேண்டில் பண்ண போகிறேன். ஸோ இது வரைக்கும் வந்து வெளியில் எங்கே போனாலும் நீ சப்போர்ட் இருந்த, எங்கள் அப்பா வருவார், எங்கள் அம்மாவும் வீட்டில் எல்லா விஷயங்களையும் பார்த்துக்கிட்டாங்க. ஸோ எனக்குன்னு ஒரு லைஃப் தனியாக இல்லை. ஸோ ஃப்ரம் நவ் ஆன் நான் என்னுடைய லைஃபை தனியாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அண்ட் யஸ், நம்ம அப்பப்போ மீட் பண்ணுவோம், நம்மளுடைய லவ் எப்பவுமே இப்போ விட இன்னும் அதிகமாக ஸ்ட்ராங்காக தான் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து தனித்தனி கேபோட ரெண்டு பேரும் பிரிகிறாங்க. சுமித்ரா ஒரு பிஜிக்கு போகிறாங்க, சுமன் அவருடைய சீனியர்ஸ் தங்கியிருந்த ஒரு வீட்டில் ஒரு அவரும் ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ் எடுத்து அங்கே தங்கலாம் அப்படின்னு முடிவெடுத்து போகிறாங்க. ஸோ காரில் போகும்போதே ரெண்டு பேரும் பேசிட்டே போகிறாங்க. என்ன ஆகுது அப்படிங்கிறத அப்படின்னு தெரிஞ்சுக்க ஸ்டே டியூன் 89.4 தமிழ் எஃப்எம். இது குட்டி ஸ்டோரி, நான் உங்கள் அர்ஜுன் நிவேதா.
1: என்னப்பா என்னிட்டு இருக்க கண்ணாமூச்சியா? தமிழ் எஃப்எம்ல

0: ஓட்டிச் செல்லுங்கள்.
1: VAT நாங்க கவர் பண்றோம் அல்லது 0% இன்ட்ரஸ்ட். ஃப்ரீ சர்வீஸ் பேக்கேஜ் மற்றும் 1 மில்லியன் கிலோமீட்டர் வாரண்டியே பெறுங்க. இது மட்டும் இல்ல, இன்னும் பல எக்ஸைட்டிங் பெனிஃபிட்ஸும் இருக்கு.
0: இன்று அபுதாபி, துபாய், அஜ்மான், அலைன் மற்றும் ஃபுஜேராவில் இருக்கும் ஜெட்டுவர் ஷோரூம்களுக்கு வருகை தாருங்கள். ஜெட்டுவர் UAE, இது ஒரு எலிட் குரூப் ஹோல்டிங்கின் ஓர் அங்கம். டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
2: Tamil 89.4. You are listening.

வேலையில முதல் நாள் வேலை, முதல் நாள் வேலை உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. அது மாதிரி சுமித்ரா சுமனுக்கும் அந்த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஜாப் எப்படி இருக்குங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட். நைட்டெல்லாம் ரெண்டு பேரும் நல்லா தூங்கி காலையில் விடிஞ்சதுமே முதல் கால் சுமித்ரா வந்து சுமனுக்கு பண்ணி, ஏ எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு, உனக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, ஐம் வெரி எக்ஸைட்டட் அப்படின்னு அந்த பக்கத்தில் இருந்து. ஏன்னா வேலைக்கு போனால் திட்டுவாங்களா, ஒரு வேலை வேலை தெரியலனா என்ன சொல்லுவாங்க, வேலை போயிடுமா, இப்படிலாம் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் அந்த முதல் நாள் வேலைக்கு போகும்போது இருக்கும். புது நபர்கள், யார்கிட்ட முதல்ல பேசணும், யார்கிட்ட பேசக்கூடாது, இப்படிப்பட்ட டவுட்ஸும் அவங்களுக்குள்ள வருது. ஸோ இந்த டவுட்ஸ் அண்ட் கன்ஃபியூஷன்ஸோட அவங்க ரெண்டு பேரும் வேலைக்கு கிளம்புறாங்க. 89.4 தமிழ் எஃப்எம் என்கொட்டி ஸ்டோரி. நான் அவங்க ஆர்ஜே நிவேதா. சுமித்ராவுக்கு கேப் பிக் பண்ண வருது, ஆஃபீஸில் இருந்து கேப் பிக் பண்ண வருது. அந்த கேப்லேரி உட்கார்

0: அந்த உடனே ராஜி அப்படிங்கிறவங்கள மீட் பண்ணுறாங்க. நியூ ஜாயினியான்னு கேட்குறாங்க. ஆமான்னு சொல்கிறாங்க. எஸ் ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லி அவங்க ஆஃபீஸ் கூப்பிட்டு போகிறாங்க. அண்ட் ஷீ சேட் ஐம் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் யோர்ஸ், நானுக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்லை, பட் உங்களுடைய டிபார்ட்மெண்ட் ஹெச்ஆரை நான் உங்களை மீட் பண்ண வைக்கிறேன்னு சொல்லி ராஜி ஹெச்ஆரை மீட் பண்ண வச்சுட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் சுமன் அவர் ஃப்ரெண்டு வந்து நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன் கம் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் வந்து போகிறாரு. அப்போ தான் சென்னை முழுக்க பார்க்குறாங்க. இன்டர்ன்ஷிப் வரும்போது பார்த்த சென்னை, இப்போ இந்த ஊரில் வாழ போகிறோமா அப்படின்னு ஒவ்வொரு போர்டா, ஒவ்வொரு பிரிட்ஜஸா, சிக்னல், டிராஃபிக், ஏன்னா ஊரில் இதெல்லாமே பார்த்ததே இல்லையா, இதெல்லாம் வியப்பாக இருக்குது. என்ன ஆஃபீஸ்க்கு வந்து கிளம்பி போய் ரீச் ஆகிறதுக்கு 3/4 மணிக்கூர் ஆகுமா, இப்படிலாம் வந்து யோசிச்சுட்டு சுமன் வந்து வண்டியில் போயிட்டே இருக்கார். போய் ஃபர்ஸ்ட் டே நேராக வந்து அவங்களுடைய அவருக்கு அவங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் லெட்டர் அங்கே ஹெச்ஆர் கிட்ட நீட்டுறாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்கள் காலேஜில் இருந்து 4 பேர் செலக்ட் ஆனாங்க, அதில் நீங்களும் ஒருத்தங்க. உங்களுடைய சீட் இது, உங்களுடைய டியூட்டிஸ் இது, இங்கே வந்து என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு மொத்த ஆஃபீஸ் ஸ்டோர் சுற்றி காமிச்சு அப்புறம் அவருடைய கேபினில் போய் உட்காடுறாரு. அவருடைய டீயலும் வந்து அவர் வெல்கம் பண்ணுறாரு. ஸோ தட்ஸ் ஹவ் சுமனுடைய டே. அண்ட் சுமித்ராவுடைய டேயில் ஃபர்ஸ்ட் டேவே வந்து நிறைய பசங்க வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் சுமன்கிட்ட சொல்லணும் அப்படின்னு அவங்க வந்து மனசில் யோசிச்சுட்டு அன்றைக்கி வீட்டுக்கு திரும்ப கேபில் போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பேசிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு ஹோல் டே சுமித்ரா காலே பண்ணல, பட் சுமன் வாஸ் எக்ஸ்பெக்டிங் சுமித்ராஸ் கால். ஹவு இட் வுட் பி ஃபார் ஹிம் நவ் தெரிஞ்சுக்கலாமா? ஸ்டே டியூன் டு 89.4 தமிழ் எஃப்எம். இது கொட்டி ஸ்டோரி, நான் உங்கள் அர்ச்சனை வேதா.
1: இது ஒரு கனவா? இது ஒரு கனவா? கனவா இல்லமா, நிஜம்தான், நிஜமா.

0: உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள். ஹாய், நான் காஃபி.
1: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனச காணோம்.
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
1: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
1: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
5: தமிழ் தமிழ் தமிழ் 89.4.
3: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்,
3: தமிழ் FM தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
3: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
3: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
1: எது, மதுவா?
3: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
1: ஓ மை காட், யாரு வர?
3: அது நான் தான். அது என்னோட ஷோ தான்.
1: டாம் இட்.
0: 89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
1: அடிங்க.
6: மசாலா கேஃபே brought to you by skin care, hair care, joint பிரச்சனைகள், stress, migraine, இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம்.
7: ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
8: In association with
9: தமிழ்நாடு's most trusted builder DAG Property Showcase இப்போ அபுதாபியில் நடக்க போகுது. Coming 17th and 18th October, happening at Grand

கோட்டி பிரகாஷா விரக நரகஸ்ரீ ரட்சகமாலா எத்தனை முறை நான் இங்கிச்சாவே இத்தவணை என ஆட்கொள்வாயா சூடிய வாடலை சூடிய வாக்கள வாடிய சிந்தை குறும்பத்தா பூதகியாக பணித்திடுவாயா பாவை விரகம் பருகிடுவாயா ஆயர்தம் மாயா நீவா ஆயர்தம் மாயா.

0: இட்ஸ் அனதர் ஆர் ஆஃப் குட்டி ஸ்டோரி. சுமன் சுமித்ரா கதையை இன்னும் கேட்கலாமா? காலையில இருந்து ராத்திரி வீட்டுக்கு வர வரைக்கும் சுமித்ரா காலுக்காக சுமன் காத்திருக்கிறாரு. சுமனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஹாஃப் அன் ஹவர் டிரைவ், அதுவும் ஃப்ரெண்ட் ட்ராப் பண்ணி ஃப்ரெண்ட் பிக்கப் பண்ணிடுவாரு. ஆனா சுமித்ராக்கு அப்படி இல்லை, அவங்க வந்து ஆஃபீஸ் கேப் எல்லாரையும் பிக் பண்ணி போய் ஆஃபீஸில் இறக்கிவிடும். அண்ட் அதே மாதிரி எல்லாரையும் ட்ராப் பண்ணி அவங்கள கொண்டு போய் அவங்களுடைய பிஜியில் இறக்கிவிடும். பிஜியிலையும் சுமித்ராக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க, ஆஃபீஸ்லேயும் முதல் நாளே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க. லிட்ரலி அவங்க கொஞ்சம் நல்லா பேசக்கூடிய ஒரு பெண் அப்படிங்கனாலையும் அவங்களுக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க. அண்ட் பேச்சுக்கு நடுவில் மறக்கிற ஹேபிட்டும் இவங்களுக்கு இருக்குது. ஓகே, நம்மளை இவன் இன்றைக்கி மறந்துட்டா அப்படிங்கிற வெக்கமான கோவத்தில் இருக்கிறாரு சுமன். ஆனால் அந்த கோவத்தை எதையும் இப்போ வரைக்கும் வெளிப்படுத்தலை, கால் பண்ணும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஸோ சுமன் வந்து வீட்டுக்கு ஒரு 7:30 ரீச் ஆகிட்டாரு. 9 வரைக்கும் சுமித்ராவோட கால் வரல, 9:15 கால் வருது. என்னடா நீ எனக்கு காலேருந்து கூப்பிடவே இல்லை அப்படின்னு. உடனே இவருக்கு சமக்கவும், கால் ஆஃபீஸ் போன உடனே நான் ஆஃபீஸ் வந்துட்டேன், நான் வந்து ஜாயின் பண்ண போகிறேன், ஈவினிங் பேசலான்னு சொல்லி வச்சது சுமன் தான். ஆனால் நீ ஏன் எனக்கு கூப்பிடவே இல்லை அப்படின்னு கேட்ட உடனே அவங்களுக்கு பயங்கரமான ஒரு கோவம், அவர் காமிச்சிக்கல. நீ என்ன பண்ணுற, எல்லாம் முடிச்சுட்டேன், வந்தேன், ரெஃப்ரெஷ் ஆனேன், சாப்பிட்டேன், இப்போ கொஞ்சம் நேரத்தில் தூங்க போகிறேன், எனக்கு ஆஃபீஸில் இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க, எனக்கு ஹாஸ்டல்லையும் எல்லாருமே செட் ஆகிட்டாங்க, கேப்லேயும் எல்லோரும் செட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்களா. இவருக்கு கோவம் கூடிட்டே இருக்கு. அப்புறம் ஒரு வார்த்தை கேட்குறாரு, ஏன் இதெல்லாம் சொன்னேன், என்னை நீ அப்படியே மறந்துட்ட, ஒரு நாள் முழுக்க சாப்பிட்டேன், நான் வந்து இவங்களை பார்த்தேன், அவங்கள பார்த்தேன், எதையுமே உனக்கு ஒரு மெசேஜில் கூட அப்டேட் பண்ண தோணவே இல்லை தானேன்னு உடனே அவங்களும் யோசிச்சு பார்க்குறாங்க. ஆமாம்ல, சுற்றி 4-5 வந்த உடனே நமக்கு இந்த விஷயங்கள்லாம் மறந்து போகுது அப்படின்னு யோசிச்சுட்டு அப்புறம் குட்டியாக ஒரு ஊடல் சண்டை மாதிரி ஆகி ரெண்டு பேரும் கால் கட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. சுமித்ரா மனசில் பயங்கர கவலை, என்ன பண்ணுறனே தெரில. தெரிஞ்சுக்க ஸ்டேட் 89.4 தமிழ் எஃப்எம். இது குட்டி ஸ்டோரின்னு அவங்க அர்ஜுன வேதா.
1: கண்ணாடா 1 பாட்டு போட்டா 100 பாட்டு போட்டா மாதிரி.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Kirtana, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning brought to you by
2: ALD Sana Garden. 2.75 cents, sir. Verum 4.90 lakhs lirundhe vaanga mudiyum. October month register panna ellarkum 4 gram gold coin and registration patta free.
1: Co-sponsored by
2: Alansari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win panunga with Alansari Exchange.
1: 89.4 Tamil FM vazhangum Ujala Detergent. Unga veedu namma gulu. Yes, indha Navaratri season la unga veetla neenga gulu வைக்கிறீங்க அப்படின்னா அதை பாக்கிறதுக்கு ஆர்ஜிஎஸ் ஆகிய நாங்க டெய்லி ஒருத்தர்னு டேர்ன் எடுத்துக்கிட்டு வருவோம். வந்து உங்க கூட செல்ஃபி எடுத்துக்கிட்டு நல்ல கதையெல்லாம் பேசிட்டு சுண்டெல்லாம் சாப்பிட்டுட்டு நிறைய கிஃப்ட்ஸ் உங்களுக்கு தருவோம். அதுதான் மெயினான விஷயம். சோ நீங்க எப்படி பார்ட்டிசிபேட் பண்றது? நாங்க உங்க வீட்டுக்கு வந்து கொலு பார்க்கணும் அப்படி நினைச்சீங்கன்னா போன் எடுங்க, வாட்ஸ்அப் ஓபன் பண்ணுங்க, கொலுன்னு டைப் பண்ணி 0502528940 உங்க பேரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. முக்கியமா உங்க கொலுவோட போட்டோவை இல்லைன்னா ஒரு வீடியோவை அழகா எடுத்து சென்ட் பண்ணி விட்டீங்கன்னா எங்க டீம் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. அப்புறம் என்ன, நாங்கெல்லாம் நேரில் வீட்டுக்கு வந்து உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஓகேவா? நம்பர் மறுபடியும் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 0502528940.
0: 89.4 தமிழ் FM வழங்கும் உஜாலா டிடர்ஜென்ட், உங்க வீடு நம்ம கோலு. சப்போர்ட்டட் பை பெருமாள் ஸ்டோர்ஸ், செலிப்ரேட்டிங் ட்ரெடிஷன்ஸ் டுகெதர்.
3: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
4: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

அப்படி உங்களுடைய பாய் ஃப்ரெண்டோ ஹஸ்பண்டோ கால் கட் பண்ணா உங்களால சும்மா இருக்க முடியுமா? திருப்பி திருப்பி கூப்பிட மாட்டீங்க, பட் சுமத்துல அதை பண்ணல. ஏன்னா திருப்பி திருப்பி கால் பண்ணா அது சுத்தமா சுமனுக்கு பிடிக்காதுன்னு அவங்களுக்கு தெரியும். குட்டி ஸ்டோரி வித் மீ ஆர்ஜன வேதா ஆன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப். உடனே சுமித்ரா வந்து நம்ம ஏதாவது ஒரு பிளான் பண்ணுவோமேனு யோசிச்சுட்டு இருக்காங்க. சின்ன வயசுல இருந்து, அதாவது விவரம் தெரிஞ்சதுல இருந்து, ட்ரெடிஷ்னல் அட்டையர்ல வந்தா ரொம்ப பிடிக்கும் சுமனுக்கு. ஹாஃப் சாரியில வரும்போதும் சரி, பாவாடை சட்டையில வரும்போது சரி, இனி இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கேன்னு சொல்லுவாரு. இது வரைக்கும் வந்து சுமித்ரா சாரி ட்ரை பண்ணதே இல்லை, நிறைய முறை சொல்லி பார்த்துருக்காரு. அப்போ இந்த வாட்டியே நம்ம சாரி ட்ரை பண்ணி சாரியில போய் வீக்கெண்ட் வரும்போது நம்ம வந்து சர்ப்ரைஸ் பண்ணக்கூடாதுன்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. பட் சர்ப்ரைஸா பண்ணா அது ஒருவேளை சொதப்பினா பிரச்சனை ஆயிடும், அவர் வந்து சமாதானப்படுத்த முடியாது, வரவைக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக ஒரு பிளான் பண்றாங்க. அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு அந்த கேப்ல வர ராஜி கிட்ட கேட்கறாங்க. அவங்க தான் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க இல்லையா. ஸோ ராஜி சொல்றாங்க, இந்த மாதிரி அவரோட ஒரு ஃப்ரெண்ட், உங்க ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட், காமன் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க மூலமா நீ பேசி நீ சாரியில வரப்போற அப்படிங்கறத தெரியப்படுத்திரு. அப்படி தெரியப்படுத்தும் போது நிச்சயமா சுமன் வந்து உன்னை பார்க்க வருவாரு, இந்த சண்டையை முடிஞ்சிடும் அப்படின்னு. உடனே அவ வந்து யோசிச்சு ஒரு முடிவு எடுக்கிறா. சரி, சுமனோட ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க சக்தி, அவங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நான் சாரியில அவரை பார்க்க வரேன், அவருக்காகவே ஸ்பெஷலாக சாரி வாங்கி நான் அதை கட்டிட்டு வரப்போறேன், ஹாஸ்டல் மெட்ஸில் எனக்கு கட்டித்தரேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தையும் அங்கே தெளிவுபடுத்தியாச்சு. சனிக்கிழமை ரெண்டு பேரும் மீட் பண்ண போகிறதும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டேயும் வந்துருச்சு, அதாவது சாட்டர்டேயும் வந்துருச்சு. இப்போ சாரி கட்டணும், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இருப்பாங்க, அவங்களெல்லாம் வச்சு எப்படியாவது கட்டிலான்னு பார்த்தா ஆளாளுக்கு கலந்தாச்சு. நான் என் சித்தி பார்க்க போகிறேன், என் சித்தப்பா பார்க்க போகிறேன், நான் பாய் ஃப்ரெண்டோட போகிறேன், நான் வெளியில் போகிறேன்னு சொல்லி காலையில் 8 o'clock எல்லாருமே கிளம்பிட்டாங்க, யாருமே ஹாஸ்டலில். சரி, ஹாஸ்டல் வார்டன் கிட்ட போய் ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னா, அம்மா எனக்கு தலைக்கு மேலே வேலை இருக்கு, நான் எல்லாருக்கும் சமைக்கணும், நான் அங்கே போகணும் இங்கே போகணும், இதை முடிச்சுட்டு நான் என் பையனை வெளில கூட்டிட்டு போகணும்னு அவங்களும் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ யூடியூப் பார்த்து சாரி கட்டலான்ற முடிவுக்கு வராங்க சுமித்ரா. அப்படி சாரி கட்ட ஆரம்பிக்கும் போது தான் ஒன்றுன்னா ஞாபகத்துக்கு வருது, சேஃப்டி பின் எங்கே வைக்கிறது, சரி இந்த சாரியில் ப்ளீட்ஸ் எப்படி வைக்கிறது, இந்த சாரி எந்த பக்கம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது, இப்படி எதுவுமே தெரியல. 89.4 தமிழ் எஃப்எம்என் குட்டி ஸ்டோரி, நான் உங்கள் ஆர்ஜனவேதா. கண்ணுக்குள் நூறு நிலவா, இது ஒரு கனவா, இது ஒரு கனவா இல்லவா?

0: டாடி தமிழ்ஃபம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ். பேக் நவ் நானும் யூஎஸ்ல கூட அதே ஃபம் தான் டாடி கேப்போம்.
1: வீட்ல கலர் கலரா பட்டு போடுவ இருக்கு, ஆனா அது கட்டுறதுக்கு ஒரு டைம் வருதான் பாரு.
2: அதுக்கு என்ன, அதுக்கு தான் டைம் வந்தாச்சே. 89.4 தமிழ் எஃப்எம் ஓட உங்க வீடு நம்ம கோலு. வர அக்டோபர் 11 தேதியில இருந்து 19 தேதி வரைக்கும் நவராத்திரி ஃபெஸ்டிவ் மோடு தான். தமிழ் எஃப்எம் டீமே நேர்ல நிறைய கிஃப்ட்ஸோட வந்து நம்ம வீட்டு கோலுவ விசிட் பண்ண போறாங்க.
1: ஏங்க ஏங்க, உடனே என்னோட எல்லா பட்டு புடவையும் போயிட்டு ட்ரை வாஷ் பண்ணிடுவாங்க.
3: சீக்கிரம் உங்க வீட்டு கோலுவ அழகா போட்டோ எடுத்து தமிழ் எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பரான 0502528940 க்கு சென்ட் பண்ணுங்க. சுண்டல் ஸ்வீட்ஸ் எல்லாம் ரெடியா வச்சுக்கோங்க, நாங்க எல்லாரும் வரோம்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் வழங்கும் உஜாலா டிடர்ஜென்ட் உங்க வீடு நம்ம கோலு, சப்போர்டட் பை பெருமாள் ஸ்டோர்ஸ், செலிப்ரேட்டிங் ட்ரெடி together.
4: We'll be back after a short commercial break.
2: உங்களுக்கு தெரியுமா, ஐ ட்ரீட் ஆயுர்வேதாவை விசிட் பண்ண சிலிக்கனாய்சஸ் இல்லனா டிஐபி போனோனே இல்ல. இப்ப ஐ ட்ரீட் ஆயுர்வேதா அல்பர் ஷா அர்ஜான்லயும் ஓபன் பண்ணிட்டாங்க. ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடியே கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
5: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துடுறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்ல இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
6: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
5: போயிட்டியா அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா ஓகே பாய் அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4 o'clock to 8 o'clock every day evening, evening Karak with me RJ Bravo. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
3: The Evening Karak presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111.
1: Brought to you by Anathangam Golden Diamonds. உங்க வீட்டு கோலுவ Anathangam Golden Diamonds ஓட social media pages ல register பண்ணி diamond necklace வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள்.

அப்படிங்கறது எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு அழகோ, அதே மாதிரி சாரியில தன்னோட கேர்ள் ஃபிரெண்ட் தன்னுடைய மனைவியை பார்க்கறது பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஆண்கள் அதை ரசிப்பாங்க, ஏன்னா என் மனைவி எனக்காக புடவை கட்டிட்டு வந்திருக்கா, என் கேர்ள் ஃபிரெண்ட் எனக்காக புடவை கட்டிட்டு வந்திருக்கா அப்படிங்கறத ரொம்ப ஒரு ப்ரவுட் மூமெண்ட்டா அவங்க பார்ப்பாங்க. இங்க இந்த மாதிரி ஒரு ப்ரவுட் மூமெண்ட்டை சுமனுக்கு குழுக்கணும்னு தான் சுமித்ரா ஆசைப்படுறா. ஆனா என்ன ஆச்சுன்னா, புடவை கட்டுறதுக்கு ட்ரை பண்றாங்க, சரியான சொதப்பல், ஒரு பக்கம் பிளீட்ஸ் இல்ல, ஒரு பக்கம் பின்னாடி பின் குத்த முடியல, அந்த பின் கையில குத்தி ரத்தம் வருது. அதுக்கப்புறம் ஒரு வழியா யூடியூப் பார்த்து பிளீட்ஸ் வச்சு அயன் பண்ணலாம்னு பார்க்கும்போது ஒரு பக்கம் அயன் ஆகுது, ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு போகுது. என்ன பண்றேன்னு தெரியாம ஊர் அப்படி இப்படி சுத்தி கட்டிட்டாங்க. கட்டி பார்த்து நடந்து வரும்போது ஒரு பக்கம் சாரி லைட்டா ஸ்லிப் ஆக ஆரம்பிச்சுட்டு, சரி அந்த பக்கம் ஒரு பின்ன குத்திட்டு வரும்போது அந்த வார்டன் வராங்க, அம்மா காஃபி எடுத்துக்கோமா அப்படின்னு வந்து கொடுக்குறாங்க. இப்படி திரும்புறாங்க, அந்த காஃபி மேலே கொட்டிடுச்சு, கண்ணில் இருந்து தண்ணியா கொட்டுது. இங்கே சுமனை சமாதானப்படுத்துறதா சாரி என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியாமல் கண் கலங்கி போய் நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் காஃபி ஷாப்பில் சுமன் வெயிட் பண்ணிருக்காரு, ரொம்ப மனசில் சந்தோஷத்தோடு வெயிட் பண்ணிருக்காரு. அப்படியே திரும்பி பார்க்குறாரு, முகத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவருக்கு. நடந்து வராங்க, அவங்க ஒரு அழகான பர்பிள் கலர் சுடிதாரில் நடந்து வராங்க. பார்த்துட்டு உனக்கு இந்த சுடிதார் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சாரி என்னால் சாரி கட்ட முடியல, ஒரு வாரம் கழிச்சு நான் உன்னை பார்க்குறேன், இதுவே எனக்கு போதும், நம்ம இங்கே வந்தோம், நீ ஒரு வாரம் உன்னை தனியாக ஹேண்டில் பண்ணியிருக்க, சண்டையெல்லாம் சரியாகணுன்றதுக்காக எனக்காக சாரி கட்டணும் நீ ட்ரை பண்ண, கண்டிப்பாக ட்ரையும் பண்ணியிருப்ப, ஏதோ நடக்கலை நீ சுடிதாரில் வர, பட் எப்பவுமே கண்ணுக்கு நீ அழகுதான்னு சொல்கிறாரு. அதோட அவங்க ரெண்டு பேரும் சண்டையும் முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி நாமளும் குட்டி குட்டி விஷயங்களை பேசினாலே சரியாயிடும். எல்லா சண்டைக்கும் எல்லா ஆர்கியூமெண்ட்ஸ்க்கும் எல்லா பிரச்சனைக்கும் நம்ம உட்காந்து பேசினாலே சரியாக போயிடும். கம்யூனிகேஷன் இஸ் த கீ. ஸோ தட்ஸ் த ஸ்டோரியோட மாரல்.

ஓகே, நான் அப்படியே வந்து கிளம்புறேன். அடுத்த சனிக்கிழமை நடுவில் யாராவது லீவ் போட்டா வீக் டேல அப்படின்னு சொல்லி நான் உங்களை மீட் பண்றேன். ஆண்டில் தான் திஸ் இஸ் மீ ஆர்ஜே நிவேதா சானிங் ஆஃப். அண்ட் எஸ், மறக்காம ஃபீட்பேக்ஸ் ஆர்ஜே நிவேதாங்களை இன்ஸ்டாகிராம்ல சொல்ல மறந்துடாதீங்க. அண்ட் 0502528940 நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய கதைகளை அனுப்புங்க. என்ஜாய், ஹாப்பி வீக்கெண்ட், சி யூ நெக்ஸ்ட் விக்டரா.

நிகழ்ச்சிகள் வளமிக்க முளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன் தமிழ் 89.4.

0: 99.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: என்னப்பா
2: பாட்டு

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: அப்புறங்க நம்ம வீட்டு கோலோலாம் ரெடி ஆயாச்சா? என்ன தீம்ல பண்ணிருக்கீங்க? இத வந்து நீங்க மட்டும் ரசிச்சா எப்படி? நாங்களும் சேர்த்து ரசிக்க வேண்டாமா? வருஷ வருஷம் நம்ம தமிழகமோட நவராத்திரி கோலு விசிட் நடக்கும். இந்த வாட்டியும் நாங்க ரேடியோ ஜாக்ஸ் எல்லாமே உங்க வீட்டுக்கு வரப்போறோம். சோ நீங்க என்ன தீம்ல கோலு பண்ணிருக்கீங்க அப்படின்றத எங்களுக்கு போட்டோ எடுத்து நம்ம தமிழகமோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க சென்ட் பண்ணும். 0502528940 இந்த நம்பருக்கு. எஸ் 89.4 தமிழ் எஃப்எம் பிரசன்ஸ் உஜாலா டிட்டர் வழங்கும் உங்க வீடு நம்ம குலு. சோ நீங்களும் மிஸ் பண்ணாம இதுல கலந்துக்கோங்க. ஏன்னா நாங்க கை நிறைய கிஃப்ட்ஸோட வருவோம். சோ யாரு ரொம்ப பெஸ்டான ஒரு குலு பண்ணிருக்கீங்க அப்படின்றத செலக்ட் பண்ணி உங்க வீட்டுக்கு விசிட் பண்ண போறோம். இந்த நவராத்திரி வந்து சம்திங் ஸ்பெஷலா இருக்க போது. ரெடியா இருங்க, நாங்க வரோம். 89.4 தமிழ் எஃப்எம் வழங்கும் உஜாலா டிட்டர்ஜென்ட் உங்க வீடு நம்ம குலு, சப்போர்டட் பை பெருமாள் ஸ்டோர்ஸ், செலிப்ரேட்டிங் ட்ரெடிஷன்ஸ் டுகெதர்.
3: We'll be back after a short commercial break.
4: பண்டிகை ஷாப்பிங்க பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஜுவல்லரி வாங்குறதுக்கு பிளான் பண்ண நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? இப்பவே 25% பணத்தை அட்வான்ஸா பே பண்ணி நவம்பர் 8 வரை உங்க கோல்ட் ரேட்டை லாக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி வாங்கும் போது கோல்ட் ரேட் அதிகமா இருந்தா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே ஜுவல்லரி வாங்கிக்கலாம். ரேட் குறைஞ்சிருந்தா அந்த குறைஞ்ச ரேட்டுக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க பிரைஸ் லாக் பண்ணுங்க, கோல்ட செக்யூர் பண்ணுங்க.
2: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
5: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி, ஹா ஹாரர், ஹா சஸ்பென்ஸ், த்ரில்லர், ஆ த்ரில்லர்.
2: அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா?
5: எல்லாமே சொல்லுவேன்.
0: Kutti Story with Niveda. Saturdays 2 to 4 p.m. on 89.4 Tamil FM.

0: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்.
1: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
2: ஹாய், நான் காஃபி.
3: ஹலோ, நான் தான் டிராவல்.
4: வணக்கம், நான் நினைவுகள்.
3: ஹாய், நான் தான் இயற்கை.
1: இதுல மனசோட மனசை வெல்ல போவது யாரு?
3: எங்கப்பா மனசு காணோம்?
2: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
3: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
5: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
4: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
6: We'll be back after a short commercial break.
7: Pre-book your jewelry at Kalyan Jewelers and avail gold rate protection. Also enjoy 30% off on making charges. Offer only till 25th October. Rush to your nearest Kalyan Jewelers store today to grab this offer. Conditions apply.
8: உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் என்ன இருந்தாலும் ஆயுர்வேத முறையில குணப்படுத்தலாம். ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா சிலிகான் வாய்ஸஸ் டிஏபியை தொடர்ந்து இப்போது அல்பர்ஷா அர்ஜானிலும்.
9: ஹலோ அபுதாபி மக்களே,
10: இந்த தீபாவளியில உங்க சொந்த வீட்டுக்கான கனவை நிஜமாக்க ரெடியா? தமிழ்நாடு'ஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் பில்டர்ஸ் நம்ம டாக் டெவலப்பர்ஸ் முதல் முறையா அபுதாபிக்கு வராங்க. உங்களுக்காக எக்கச்சக்க ஸ்பெஷல் NRI ஆஃபர்ஸோட
9: சென்னை அண்ட் கோயம்புத்தூர் ப்ராஜெக்ட்ஸோட அபார்ட்மெண்ட் வில்லாஸ் ரெசிடென்சியல் பிளாட்ஸ் இப்ப நீங்களும் வாங்கலாம். கமிங் 17th அண்ட் 18th அக்டோபர் மார்னிங் 10 AM டு 7 PM
10: கிராண்ட் மில்லினியம் அல்வாதா ஹோட்டல்ல அபுதாபி சென்ட்ரல் பஸ் ஸ்டேஷன் பக்கத்துல டாக் டீமை மீட் பண்ணுவாங்க. இந்த ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிராதீங்க. இந்த தீபாவளி உங்க சொந்த வீட்டுல தான். நியூ லைட், நியூ பிகினிங்ஸ் வித் டாக் டெவலப்பர்.
11: Call 056-357-9474.
3: அச்சோ, கோல்ட் ரேட் ஏன் இப்படி ஃப்ளக்சுவேட் ஆகுது? வெயிட் பண்ணி தான் கோல்டு வாங்கலாம்னு இருக்கேன்.
11: வெயிட் எல்லாம் பண்ண வேணாம். பீமா ஜுவல்லர்ஸ்ல இன்னைக்கு ஜுவல்லரிய புக் பண்ணி இன்னைக்கு கோல்ட் ரேட்ட ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம்.
3: எப்படி?
11: ஜஸ்ட் 10% அட்வான்ஸ் பே பண்ணி ஜுவல்லரிய புக் பண்ணுங்க. 85,000 worth ஜுவல்லரி புக் பண்ணா 180 டைமண்ட் வவுச்சர், கூடவே டைமண்ட் அன்கட் அண்ட் பிளாட்டினம் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ்ல 50% ஆஃப், டைமண்ட் அண்ட் அன்கட் வேல்யூல அப் டு 40% ஆஃப்.
12: செலிப்ரேட் திஸ் ஃபெஸ்டிவ் சீசன் வித் பீமா Jewelers, now closer to you with 7 stores across Dubai, Sharjah and Abu Dhabi, including newly opened Bima stores at Lulu Mubaila and Lulu Albarsha. TNC apply.
6: Tamil 89.4.
2: Madam, one minute.
3: Yes.
2: Tamil FM, do you know? 89.4.
3: Haan, nalla therime.
2: Super, madam. Adil 11 to 2 Masala Cafe show, do you know?
3: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
2: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
3: எது, மதுவா?
2: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
3: ஓ மை காட், யாரு அவரு?
2: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
3: டாம் இட்.
1: 89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
3: அடிங்க.
2: மசாலா கஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயின் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம்.
13: ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
14: இன் அசோசியேஷன் வித்
9: தமிழ்நாடு'ஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் பில்டர் டாக் ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ் இப்போ அபுதாபில நடக்க போகுது. கமிங் 17th அண்ட் 18th அக்டோபர் happening at Grand Millennium Alwada, Abu Dhabi.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Kirtana, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning, brought to you by
2: ALD Sana Garden. 2.75 cents, sir. Verum 4.90 lakhs lirundhe vaanga mudiyum. October month register panna ellarkum 4 gram gold coin and registration patta free.
1: Co-sponsored by
2: Alansari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win pannunga with Alansari Exchange.
3: We'll be back after a short commercial break.
4: Hey, look, easy. Sana.
5: Sana, சொந்த ஊர்லயே சொந்த பாய் எடுவர்தாதான் மேரேஜ் சொல்லிட்டா.
2: சனா பேர்லயே வாங்கிடலாம் விடு.
5: எப்படி
2: ALD Sana Garden, திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, மதுரை, திருவள்ளூர், திருவாரூர் சிட்டிஸ்ல 2.75 cents வெறும் 4.90 lakhsல இருந்தே வாங்க முடியும். அக்டோபர் மந்த் ரெஜிஸ்டர் பண்ண எல்லாருக்கும் 4 கிராம் கோல்ட் காயின் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஃப்ரீ. இந்த ஆஃபர் அக்டோபர் மாசம் முழுக்க இருக்கு.
1: காலர் வாட்ஸ்அப் 050-675-2828.
2: இந்த நவராத்திரிக்கு உங்க பாரம்பரியத்துடன் நீங்களும் ஜொலிக்க தயாராகுங்க. அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸுடன் அன்னதங்கம் கோலு 2026. துபாயில் உள்ள உங்க வீட்டு கோலுவின் கதை மற்றும் கற்பனை உங்க கழுத்துல வைரமா ஜொலிக்க போகுது. உங்க வீட்டுக்கே வந்து உங்க கோலுவை பார்வையிட்டு பரிசுகளை தரப்போறாங்க. முதல் பரிசாக 20,000 திரம்ஸ் மதிப்புள்ள டைமண்ட் நெக்லஸ், இரண்டாவது பரிசாக 10,000 திரம்ஸ் மதிப்புள்ள டைமண்ட் நெக்லஸ். போட்டியில கலந்துக்க உடனே அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட ஒபிஷியல் சோசியல் மீடியா பேஜஸ்ல போய் ரெஜிஸ்டர் பண்ண மறந்துடாதீங்க.
1: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். Powered by Altavasul Group of Companies.
3: Tamil 89.4.
6: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிகச் செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
0: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
7: என்னப்பா என்னிட்டு இருக்க கண்ணாமூச்சியா?
8: தமிழ் FM ல இன்னைக்கு

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அண்ணாச்சி, குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே FM.

0: 89.4 தமிழ் FM. தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
2: ஒன்னும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
3: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
4: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளியும் ஒளியும் பார்த்துட்டு இருக்க.
5: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போட செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
6: Brought to you by
5: Plots Nale Propshell Dane. For details call 056-415-4242.
7: 89.4 தமிழ் FM வழங்கும் உஜாலா டிட்டர்ஜென்ட் உங்க வீடு நம்ம குழு. எஸ், இந்த நவராத்திரி சீசன்ல உங்க வீட்டுல நீங்க குழு வைக்கிறீங்க அப்படின்னா அதை பாக்கிறதுக்கு ஆர்ஜேஸ் ஆகிய நாங்க டெய்லி ஒருத்தர்னு டேர்ன் எடுத்துக்கிட்டு வருவோம். வந்து உங்க கூட செல்ஃபி எடுத்துக்கிட்டு நல்ல கதையெல்லாம் பேசிட்டு சுண்டெல்லாம் சாப்பிட்டுட்டு நிறைய கிஃப்ட்ஸ் உங்களுக்கு தருவோம். அதுதான் மெயினான விஷயம். சோ நீங்க எப்படி பார்ட்டிசிபேட் பண்றது? நாங்க உங்க வீட்டுக்கு வந்து குழு பாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா போன் எடுங்க, வாட்ஸ்அப் ஓபன் பண்ணுங்க, குழுன்னு டைப் பண்ணி 0502528940 உங்க பேரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. முக்கியமா உங்க குழுவோடைய போட்டோ இல்லனா ஒரு வீடியோவை அழகா எடுத்து சென்ட் பண்ணி விட்டீங்கன்னா எங்க டீம் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. அப்புறம் என்ன, நாங்கலாம் நேர்ல வீட்டுக்கு வந்து உங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுவோம். ஓகேவா? நம்பர் மறுபடியும் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 0502528940.
5: 89.4 தமிழ் FM வழங்கும் உஜாலா டிடர்ஜென்ட் உங்க வீடு நம்ம கோலு, சப்போர்ட்டட் பை பெருமாள் ஸ்டோர்ஸ், செலிப்ரேட்டிங் ட்ரெடிஷன்ஸ் டுகெதர்.
8: உனக்கு தெரியுமா, 360 திர்ஹாம்ஸ் பே பண்ணா 425 திர்ஹாம்ஸ் வேல்யூ திரும்ப கிடைக்கும்.
9: என்னடா, ஷேர் மார்க்கெட்ல எதுவும் இன்வெஸ்ட் பண்ண போறியா?
8: அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டு சந்தாவா 360 திர்ஹாம்ஸ் செலுத்தினா ஒரு வருஷத்துக்கு தினமும் தினத்தந்தி நியூஸ் பேப்பர் நம்ம வீட்டுக்கே வருமே. கூடவே மொத்தம் 425 திர்ஹாம்ஸ் வர்த்துள்ள கிஃப்ட் வவுச்சர்ஸ் கிடைக்குதே.
9: அப்ப இதோ உடனே நானும் பே பண்றேன்.
5: ஆண்டு சந்தாவுக்கு இன்று அழையுங்கள். 858 தினமும் படியுங்கள் தினத்தந்தி, அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ் தினத்தந்தி.
10: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
11: ஆனா எனக்கு கிடைச்சது
12: எனவே 4 மணி ஆயிடுச்சா? சரி, ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
13: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட், கோஹோஸ்டா இருக்கணும்.
14: எனக்கு தான் ஒருத்தி இருக்காங்க.
15: போயிட்டியா அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா ஓகே பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4 o'clock to 8 o'clock every day evening, evening Karak with me RJ Bravo. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
16: The Evening Karak presented by VNCT Global, largest villa developers in South India. For more details contact 0547673111.
5: Brought to you by Anathangam Golden Diamonds. உங்க வீட்டு கோலுவ Anathangam Golden Diamonds ஓட social media pages ல register பண்ணி diamond necklace வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள்.
10: இது 89.4 தமிழ் FM.
17: You're rocking with the DJ that keeps...

0: வீட்ல கலர் கலரா பட்டு போடுவ இருக்கு, ஆனா அது கட்டுறதுக்கு ஒரு டைம் வருதான் பாரு.
1: அதுக்கு என்ன, அதுக்கு தான் டைம் வந்தாச்சு. 89.4 தமிழ் எஃப்எம் ஓட உங்க வீடு நம்ம கோலு. வர அக்டோபர் 11 தேதியில இருந்து 19 தேதி வரைக்கும் நவராத்திரி ஃபெஸ்டிவ் மோடு தான். தமிழ் எஃப்எம் டீமே நேர்ல நிறைய கிஃப்ட்ஸோட வந்து நம்ம வீட்டு கோலுவ விசிட் பண்ண போறாங்க.
0: ஏங்க ஏங்க, உடனே என்னோட எல்லா பட்டு புடவையும் போயிடு ட்ரை வாஷ் பண்ணிடுவாங்க.
2: சீக்கிரம் உங்க வீட்டு கோலுவ அழகா போட்டோ எடுத்து தமிழ் எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பரான 0502528940 க்கு சென்ட் பண்ணுங்க. சுண்டல் ஸ்வீட்ஸ்லாம் ரெடியா வெச்சுக்கோங்க, நாங்க எல்லாரும் வரோம்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் வழங்கும் உஜாலா டிடர்ஜென்ட் உங்க வீடு நம்ம கோலு, சப்போர்ட்டட் பை பெருமாள் ஸ்டோர்ஸ், செலிப்ரேட்டிங் ட்ரெடிஷன் together.
3: We'll be back after a short commercial break.
4: பண்டிகை ஷாப்பிங்க பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஜுவல்லரி வாங்கறதுக்கு பிளான் பண்ண நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? இப்பவே 25% பணத்தை அட்வான்ஸா பே பண்ணி நவம்பர் 8 வரை உங்க கோல்ட் ரேட்டை லாக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி வாங்கும் போது கோல்ட் ரேட் அதிகமா இருந்தா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே ஜுவல்லரி வாங்கிக்கலாம், ரேட் குறைஞ்சிருந்தா அந்த குறைஞ்ச ரேட்டுக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க பிரைஸ லாக் பண்ணுங்க, கோல்ட செக்யூர் பண்ணுங்க.
5: தமிழ் தமிழ்

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
2: You are listening to Club Tamil only on 89.4 Tamil FM.
3: Rocking with the best.

0: 99.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: We'll be back after a short commercial break.
3: ஜாய் அலகாஸ்ல உங்க ஃபேவரட் ஜுவல்லரியா வெறும் 10% முன்பணம் செலுத்தி இப்பவே புக் பண்ணுங்க.
4: இப்பவே வா, ஹே, ஃபெஸ்டிவ் சீசனுக்கு தான் இன்னும் டைம் இருக்கு.
3: எக்ஸாக்ட்லி, ஃபெஸ்டிவ் சீசன்ல வர கோல்ட் பிரைஸ் ஹைக்ல இருந்து உங்க கோல்ட் பர்சேஸ ப்ரொடெக்ட் பண்ணி பெஸ்ட் கோல்ட் ரேட்ல ஜுவல்லரி வாங்க இப்பவே ஜாய் அலகாஸ்ல புக் பண்ணுங்க. விலை குறைந்தாலும் குறைந்த விலைக்கே ஜுவல்லரி பர்சேஸ் பண்ணிக்கலாம். மேலும் இந்த ஆஃபர் இன் ஸ்டோர் மற்றும் ஜாய் அலகாஸ் ஆப்லயும் இருக்கு. உடனே விசிட் பண்ணுங்க ஜாய் அலகாஸ் ஆஃபர் வாலட் until November 7.
5: ஜாய் அலகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
6: இருக்கும் வருகை தாருங்கள்.
7: Book your jewelry at Kalyan Jewelers and avail gold rate protection. Also enjoy 30% off on making charges. Offer only till 25th October. Rush to your nearest Kalyan Jewelers store today to grab this offer. Conditions apply.
8: Tamil 89.4.
9: Book padikkanumnu aasaya irukku. Aana book open pannale thookum thookuma varudhu. Enakku yaravathu kadha solreengla?
10: Kadha thane solla naaredi. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
11: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, சாட்டர்டேஸ் 2 to 4 PM on 89.4 தமிழ் FM.

0: 99.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: டேய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன், பேசாம தமிழ் FM ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
2: You are listening to Club Tamil only on 89.4.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாயிட்டாச்சா?
1: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
2: ஹாய், நான் காஃபி.
3: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
4: ஹாய், நான் தான் இயற்கை.
1: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
4: எங்கப்பா மனசு காணோம்?
2: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
3: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
5: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
6: அப்புறங்க, நம்ம வீட்டு கோலோலாம் ரெடி ஆயாச்சா? என்ன தீம்ல பண்ணிருக்கீங்க? இத வந்து நீங்க மட்டும் ரசிச்சா எப்படி, நாங்களும் சேர்த்து ரசிக்க வேண்டாமா? வருஷ வருஷம் நம்ம தமிழகமோட நவராத்திரி கோலு விசிட் நடக்கும். இந்த வாட்டியும் நாங்க ரேடியோ ஜாக்ஸ் எல்லாமே உங்க வீட்டுக்கு வரப்போறோம். சோ நீங்க என்ன தீம்ல கோலு பண்ணிருக்கீங்க அப்படின்றத எங்களுக்கு போட்டோ எடுத்து நம்ம தமிழகமோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க சென்ட் பண்ணும். 0502528940 இந்த நம்பருக்கு. எஸ் 89.4 தமிழகம் பிரசன்ஸ் உஜாலா டிடர்ஜென்ட் வழங்கும் உங்க வீடு நம்ம கோலு. சோ நீங்களும் மிஸ் பண்ணாம இதுல கலந்துக்கோங்க. ஏன்னா நாங்க கை நிறைய கிப்ட்ஸோட வருவோம். சோ யாரு ரொம்ப பெஸ்டான ஒரு குலு பண்ணிருக்கீங்க அப்படின்றத செலக்ட் பண்ணி அவங்க வீட்டுக்கு விசிட் பண்ண போறோம். இந்த நவராத்திரி வந்து சம்திங் ஸ்பெஷலா இருக்க போது, ரெடியா இருங்க, நாங்க வரோம்.
7: 89.4 தமிழ் FM வழங்கும் உஜாலா டிடர்ஜென்ட் உங்க வீடு நம்ம கோலு, சப்போர்டட் பை பெருமாள் ஸ்டோர்ஸ், செலிப்ரேட்டிங் ட்ரெடிஷன்ஸ் டுகெதர்.
8: பண்ணுங்க.
9: மேடம், ஒரு நிமிஷம்.
10: எஸ்
9: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
10: ஹா, நல்லா தெரியுமே.
9: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
11: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது. மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம்.
12: ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரண்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
13: இன் அசோசியேஷன் வித்
14: தமிழ்நாடு மோஸ்ட் ட்ரஸ்டட் பில்டர் டாக் ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ் இப்போ அபுதாபியில் நடக்க போகுது. கமிங் 17th and 18th October. Happening at Grand Millennium Alwada, Abu Dhabi.
15: Daddy, Tamil FM on pannunga daddy. I need this daddy. I need this. Beg now nanu US la kuda. Adhe FM dhaan adi kappu. 89.4.
16: You're rocking with the DJ that keeps the hits coming.
17: Love the

0: You are listening to 89.4 Tamil FM. வீட்ல கலர் கலரா பட்டு போடவ இருக்கு, ஆனா அது கட்டுறதுக்கு ஒரு டைம் வருதான் பாரு.
1: அதுக்கு என்ன, அதுக்கு தான் டைம் வந்தாச்சே. 89.4 தமிழ் எஃப்எம் ஓட உங்க வீடு நம்ம கோலு. வர அக்டோபர் 11 தேதியில இருந்து 19 தேதி வரைக்கும் நவராத்திரி ஃபெஸ்டிவ் மோடு தான். தமிழ் எஃப்எம் டீமே நேர்ல நிறைய கிஃப்ட்ஸோட வந்து நம்ம வீட்டு கோலுவ விசிட் பண்ண போறாங்க.
0: ஏங்க ஏங்க, உடனே என்னோட எல்லா பட்டு போடவையும் போயிட்டு டிரை வாஷ் பண்ணிடுவாங்க.
2: சீக்கிரம் உங்க வீட்டு கோலுவ அழகா போட்டோ எடுத்து தமிழ் எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பரான 0502528940 க்கு சென்ட் பண்ணுங்க. சுண்டல் ஸ்வீட்ஸ் எல்லாம் ரெடியா வச்சுக்கோங்க, நாங்க எல்லாரும் வரோம்.
3: 89.4 தமிழ் எஃப்எம் வழங்கும் உஜாலா டிடர்ஜென்ட் உங்க வீடு நம்ம கோலு, சப்போர்டட் பை பெருமாள் ஸ்டோர்ஸ், செலிப்ரேட்டிங் ட்ரெடிஷன் together.
0: We'll be back after a short commercial break. ஜாய் அலகாஸ்ல உங்க ஃபேவரட் ஜுவல்லரியா வெறும் 10% முன்பணம் செலுத்தி இப்பவே புக் பண்ணுங்க.
4: இப்பவே வா, ஃபெஸ்டிவ் சீசனுக்கு தான் இன்னும் டைம் இருக்கு.
0: எக்ஸாக்ட்லி, ஃபெஸ்டிவ் சீசன்ல வர கோல்ட் பிரைஸ் ஹைக்ல இருந்து உங்க கோல்ட் பர்சேஸ ப்ரொடெக்ட் பண்ணி பெஸ்ட் கோல்ட் ரேட்ல ஜுவல்லரி வாங்க இப்பவே ஜாய் அலகாஸ்ல புக் பண்ணுங்க. விலை குறைந்தாலும் குறைந்த விலைக்கே ஜுவல்லரி பர்சேஸ் பண்ணிக்கலாம். மேலும் இந்த ஆஃபர் இன் ஸ்டோர் மற்றும் ஜாய் அலகாஸ் ஆப்லயும் இருக்கு. உடனே விசிட் பண்ணுங்க ஜாய் அலகாஸ் ஆஃபர் வாலட் until November 7.
5: ஜாய் அலகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
6: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்
7: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து. நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
5: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம்.
8: You are listening to Club Tamil only on 89.4 Tamil FM.
9: Rocking with the best.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம்.
1: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
2: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
3: உனக்கு இப்போ 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
4: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளியும் ஒளியும் பார்த்துட்டு இருக்க.
5: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போட செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
6: Brought to you by Plots Nale, PropShell Dane. For details, call 056-415-4242.
7: We'll be back after a short commercial break.
8: பண்டிகை ஷாப்பிங்க பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஜுவல்லரி வாங்குறதுக்கு பிளான் பண்ண நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? இப்பவே 25% பணத்தை அட்வான்ஸா பே பண்ணி நவம்பர் 8 வரை உங்க கோல்ட் ரேட்டை லாக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி வாங்கும் போது கோல்ட் ரேட் அதிகமா இருந்தா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே ஜுவல்லரி வாங்கிக்கலாம். ரேட் குறைஞ்சிருந்தா அந்த குறைஞ்ச ரேட்டுக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க பிரைஸ் லாக் பண்ணுங்க, கோல்ட செக்யூர் பண்ணுங்க.
9: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடியே கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
10: ஆனா எனக்கு கிடைச்சது
11: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன். தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும், நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும், மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும். ஹோஸ்டா இருக்கணும்,
12: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
11: பாய் அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. எவ்ரிடே ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜி பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
13: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111.
14: Brought to you by Anathangam Golden Diamonds. உங்க வீட்டு கொலுவ Anathangam Golden Diamonds ஓட social media pages ல register பண்ணி diamond necklace வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள்.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: We are about to take it back. You are listening to Club Tamil only on 89.4.

இதோட பெஸ்டா என்டர்டைன்மென்ட்டா ஒரு எஃப்எம் காட்றவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மென்ட்லாம். 89.4 செழித்தையும் தமிழி ஒளி.

0: எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் வழங்கும் உஜாலா டிடர்ஜென்ட் உங்க வீடு நம்ம குழு. எஸ், இந்த நவராத்திரி சீசன்ல உங்க வீட்டுல நீங்க குழு வைக்கிறீங்க அப்படின்னா அதை பாக்கிறதுக்கு ஆர்ஜேஸ் ஆகிய நாங்க டெய்லி ஒருத்தர்னு டேர்ன் எடுத்துக்கிட்டு வருவோம். வந்து உங்க கூட செல்ஃபி எடுத்துக்கிட்டு நல்ல கதையெல்லாம் பேசிட்டு சுண்டெல்லாம் சாப்பிட்டுட்டு நிறைய கிஃப்ட்ஸ் உங்களுக்கு தருவோம். அதுதான் மெயினான விஷயம். சோ நீங்க எப்படி பார்ட்டிசிபேட் பண்றது? நாங்க உங்க வீட்டுக்கு வந்து குழு பாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா போன் எடுங்க, வாட்ஸ்அப் ஓபன் பண்ணுங்க, குழுன்னு டைப் பண்ணி 0502528940 உங்க பேரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. முக்கியமா உங்க குழுவோடைய போட்டோவை இல்லனா ஒரு வீடியோவை அழகா எடுத்து சென்ட் பண்ணி விட்டீங்கனா எங்க டீம் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. அப்புறம் என்ன, நாங்கலாம் நேர்ல வீட்டுக்கு வந்து உங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுவோம். ஓகேவா? நம்பர் மறுபடியும் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 0502528940.
2: 89.4 தமிழ் எஃப்எம் வழங்கும் உஜாலா டிடர்ஜென்ட் உங்க வீடு நம்ம கோலு, சப்போர்ட்டட் பை பெருமாள் ஸ்டோர்ஸ், செலிப்ரேட்டிங் ட்ரெடிஷன்ஸ் டுகெதர்.
3: Dubai. Visit now. This annual offer won't come again. TNC apply.
4: Hey, look, easy.
5: Sana, sodda urle sodda boy edorada marriage solita.
6: Sana perle vaangidalam. Vidu.
5: Ah, epdi?
6: ALD Sana Garden. Trichy, Tanjavur, Pudukottai, Madurai, Tiruvallur, Tiruvarur cities la 2.75 cents verum 4.90 lakhs la irundhe vaanga mudiyum. October month register panna ellarkum 4 gram gold coin and registration patta free. Indha offer அக்டோபர் மாசம் முழுக்க இருக்கு.
1: காலர் வாட்ஸ்அப் 0506752828.
7: தமிழ் 89.4

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: நினைக்கல.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: வீட்ல கலர் கலரா பட்டு போடவ இருக்கு, ஆனா அது கட்டுறதுக்கு ஒரு டைம் வருதான் பாரு.
2: அதுக்கு என்ன, அதுக்கு தான் டைம் வந்தாச்சே. 89.4 தமிழ் FM ஓட உங்க வீடு நம்ம கோலு. வர அக்டோபர் 11 தேதியில இருந்து 19 தேதி வரைக்கும் நவராத்திரி ஃபெஸ்டிவ் மோடு தான். தமிழ் FM டீமே நேர்ல நிறைய கிஃப்ட்ஸோட வந்து நம்ம வீட்டு கோலுவ விசிட் பண்ண போறாங்க.
1: ஏங்க ஏங்க, உடனே என்னோட எல்லா பட்டு புடவையும் போயிட்டு ட்ரை வாஷ் பண்ணிடுவாங்க.
3: சீக்கிரம் உங்க வீட்டு கோலுவ அழகா போட்டோ எடுத்து தமிழ் FM வாட்ஸ்அப் நம்பரான 0502528940 க்கு சென்ட் பண்ணுங்க. சுண்டல் ஸ்வீட்ஸ் எல்லாம் ரெடியா வச்சுக்கோங்க, நாங்க எல்லாரும் வரோம்.
1: 89.4 தமிழ் FM வழங்கும் உஜாலா டிடர்ஜென்ட் உங்க வீடு நம்ம கோலு, சப்போர்டட் பை பெருமாள் ஸ்டோர்ஸ், செலிப்ரேட்டிங் ட்ரெடிஷன் together.
4: We'll be back after a short commercial break.
5: பண்டிகை ஷாப்பிங்க பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஜுவல்லரி வாங்குறதுக்கு பிளான் பண்ண நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு. இப்பவே 25% பணத்தை அட்வான்ஸா பே பண்ணி நவம்பர் 8 வரை உங்க கோல்ட் ரேட்டை லாக் பண்ணிக்கோங்க. ஜுவல்லரி வாங்கும் போது கோல்ட் ரேட் அதிகமா இருந்தா நீங்க புக் பண்ண ரேட்டுக்கே ஜுவல்லரி வாங்கிக்கலாம். ரேட் குறைஞ்சிருந்தா அந்த குறைஞ்ச ரேட்டுக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்டிகை நாளுக்கான கொண்டாட்டத்தை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க பிரைஸ லாக் பண்ணுங்க, கோல்ட செக்யூர் பண்ணுங்க.
6: ஹலோ அபுதாபி மக்களே,
7: இந்த தீபாவளியில உங்க சொந்த வீட்டுக்கான கனவு நிஜமாக்க ரெடியா? தமிழ்நாடு'ஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் பில்டர்ஸ் நம்ம டாக் டெவலப்பர்ஸ் முதல் முறையா அபுதாபிக்கு வராங்க. உங்களுக்காக எக்கச்சக்க ஸ்பெஷல் NRI ஆஃபர்ஸோட
8: சென்னை அண்ட் கோயம்புத்தூர் ப்ராஜெக்ட்ஸோட அபார்ட்மெண்ட் வில்லாஸ் ரெசிடென்ஷியல் பிளாட்ஸ் இப்ப நீங்களும் வாங்கலாம். கமிங் 17th அண்ட் 18th அக்டோபர் மார்னிங் 10 AM to 7 PM
7: கிராண்ட் மில்லினியம் அல்வாதா ஹோட்டல்ல அபுதாபி சென்ட்ரல் பஸ் ஸ்டேஷன் பக்கத்துல டாக் டீம் மீட் பண்ணுவாங்க. இந்த ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிராதீங்க. இந்த தீபாவளி உங்க சொந்த வீட்ல தான் நியூ லைட் நியூ பிகினிங்ஸ் வித் டாக் டெவலப்பர்ஸ். கால் 056-357-9474.
4: தமிழ் தமிழ் தமிழ் 89.4.
1: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
2: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க எங்க ரெடியா? லவ் ஸ்டோரி ஹா, ஹாரர் ஹா, சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஆ, த்ரில்லர்
1: அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா?
2: எல்லாமே சொல்லுவேன்.
9: Kutti Story with Niveda. Saturdays 2 to 4 PM on 89.4 Tamil FM.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
3: ஹாய், நான் காஃபி.
4: ஹலோ, நான் தான் டிராவல்.
5: வணக்கம், நான் நினைவுகள்.
4: ஹாய், நான் தான் இயற்கை.
2: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
4: எங்கப்பா மனசு காணோம்?
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
4: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
6: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
7: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
8: We'll be back after a short commercial break.
9: ஜாய் அலகாஸ்ல உங்க ஃபேவரட் ஜுவல்லரியா வெறும் 10% முன்பணம் செலுத்தி இப்பவே புக் பண்ணுங்க.
10: இப்பவே வா, ஃபெஸ்டிவ் சீசனுக்கு தான் இன்னும் டைம் இருக்கு.
9: எக்ஸாக்ட்லி, ஃபெஸ்டிவ் சீசன்ல வர கோல்ட் பிரைஸ் ஹைக்ல இருந்து உங்க கோல்ட் பர்சேஸ ப்ரொடெக்ட் பண்ணி பெஸ்ட் கோல்ட் ரேட்ல ஜுவல்லரி வாங்க இப்பவே ஜாய் அலகாஸ்ல புக் பண்ணுங்க. விலை குறைந்தாலும் குறைந்த விலைக்கே ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மேலும் இந்த ஆஃபர் இன் ஸ்டோர் மற்றும் ஜாய் அலகாஸ் ஆப்லயும் இருக்கு. உடனே விசிட் பண்ணுங்க ஜாய் அலகாஸ் ஆஃபர் வாலட் until November 7.
11: ஜாய் அலகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
12: மேடம் ஒரு நிமிஷம்.
13: எஸ்
12: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
13: ஹா, நல்லா தெரியுமே.
12: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
13: திங்கள்
11: முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது. மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் Exit 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
14: In association with
15: தமிழ்நாடு's most trusted builder, DAG Property Showcase, இப்போ அபுதாபியில் நடக்க போகுது.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM. தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
2: You are listening to Club Tamil only on 89.

அருந்ததிய பார்த்தாச்சு பொம்மி பூ முடிச்சு புருஷன் கைய கோத்தாச்சு எட்டு.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Kirtana, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning brought to you by
2: ALD Sana Garden. 2.75 cents, sir. Verum 4.90 lakhs lirundhe vaanga mudiyum. October month register panna ellarkum 4 gram gold coin and registration patta free.
1: Co-sponsored by
2: Alan Sari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win pannunga with Alan Sari Exchange.
3: அப்புறங்க நம்ம வீட்டு கோலுலாம் ரெடி ஆயாச்சா? என்ன தீம்ல பண்ணிருக்கீங்க? இதை வந்து நீங்க மட்டும் ரசிச்சா எப்படி, நாங்களும் சேர்த்து ரசிக்க வேண்டாமா? வருஷ வருஷம் நம்ம தமிழகமோட நவராத்திரி கோலு விசிட் நடக்கும். இந்த வாட்டியும் நாங்க ரேடியோ ஜாக்ஸ் எல்லாமே உங்க வீட்டுக்கு வரப்போறோம். சோ நீங்க என்ன தீம்ல கோலு பண்ணிருக்கீங்க அப்படின்றத எங்களுக்கு போட்டோ எடுத்து நம்ம தமிழகமோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க சென்ட் பண்ணும். 0502528940 இந்த நம்பருக்கு. எஸ் 89.4 தமிழ் எஃப்எம் பிரசன்ஸ் உஜாலா டிடர்ஜென்ட் வழங்கும் உங்க வீடு நம்ம கோலு. சோ நீங்களும் மிஸ் பண்ணாம இதுல கலந்துக்கோங்க. ஏன்னா நாங்க கை நிறைய கிஃப்ட்ஸோட வருவோம். சோ யாரு ரொம்ப பெஸ்டான ஒரு குலு பண்ணிருக்கீங்க அப்படின்றத செலக்ட் பண்ணி அவங்க வீட்டுக்கு விசிட் பண்ண போறோம். இந்த நவராத்திரி வந்து சம்திங் ஸ்பெஷலா இருக்க போது, ரெடியா இருங்க, நாங்க வரோம்.
2: 89.4 தமிழ் எஃப்எம் வழங்கும் உஜாலா டிடர்ஜென்ட் உங்க வீடு நம்ம கோலு, சப்போர்டட் பை பெருமாள் ஸ்டோர்ஸ், செலிப்ரேட்டிங் ட்ரெடிஷன்ஸ் டுகெதர்.
4: Book your jewelry at Kalyan Jewelers and avail gold rate protection. Also enjoy 30% off on making charges. Offer only till 25th October. Rush to your nearest Kalyan Jewelers store today to grab this offer. Conditions apply.
0: எக்ஸ்பிளோர் மோர் பண்ண ஜெட்டூரோட புதிய எக்ஸ்பீரியன்ஸை என்ஜாய் பண்ற நேரம் வந்தாச்சு.
5: உங்கள் கனவு எஸ்யூவி உங்கள் ஜெட்டூரை மாதம் வெறும் 999 முதல் அனுபவித்து ஓட்டி செல்லுங்கள்.
0: வேட்டை நாங்க கவர் பண்றோம் அல்லது 0% இன்ட்ரெஸ்ட், ஃப்ரீ சர்வீஸ் பேக்கேஜ் மற்றும் 1,000,000 கிலோமீட்டர் வாரண்டிய பெறுங்க. இது மட்டும் இல்ல, இன்னும் பல எக்ஸைட்டிங் பெனிஃபிட்ஸும் இருக்கு.
5: இன்று அபுதாபி, துபாய், அஜ்மான், அலைன் மற்றும் ஃபுஜேராவில் இருக்கும் ஜெட்டூர் ஷோரூம்களுக்கு வருகை தாருங்கள். ஜெட்டூர் UAE, இது ஒரு எலிட் குரூப் ஹோல்டிங்கின் ஓர் அங்கம். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.
4: Pre-book your jewelry at Kalyan Jewelers and avail gold rate protection. Also enjoy 30% off on making charges. Offer only till 25th October. Rush to your nearest Kalyan Jewelers store today to grab this offer. Conditions apply.
6: Tamil 89.4. உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
0: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: சொல்லுங்க மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
2: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
3: உனக்கு இப்போ 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?

0: பத்தொன்பது வயசு. இப்ப நீ என்ன பண்ற?
1: அப்பாவோட அம்பாசிட்டர் கார்ல ரேடியோல பாட்டு கேட்டுட்டு.
2: ஹலோ டாக்டர், இருங்க இருங்க, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க?
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு
4: மகிழுங்கள்.
5: தானே, ஃபார் டீடைல்ஸ் கால் 0564154242.
6: இந்த நவராத்திரிக்கு உங்க பாரம்பரியத்துடன் நீங்களும் ஜொலிக்க தயாராகுங்க. அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸுடன் அன்னதங்கம் கோலு 2026. துபாயில் உள்ள உங்க வீட்டு கோலுவின் கதை மற்றும் கற்பனை உங்க கழுத்துல வைரமா ஜொலிக்க போகுது. உங்க வீட்டுக்கே வந்து உங்க கோலுவை பார்வையிட்டு பரிசுகளை தரப்போறாங்க. முதல் பரிசாக 20,000 திரம்ஸ் மதிப்புள்ள டைமண்ட் நெக்லஸ், இரண்டாவது பரிசாக 10,000 திரம்ஸ் மதிப்புள்ள டைமண்ட் நெக்லஸ். போட்டியில கலந்துக்க உடனே அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட ஒபிஷியல் சோசியல் மீடியா பேஜஸ்ல போய் ரெஜிஸ்டர் பண்ண மறந்துடாதீங்க.
7: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். Powered by Altavasul Group of Companies.
8: Tamil 89.4.
9: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
10: ஆனா எனக்கு கிடைச்சது
11: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி, ரெண்டு பாட்டு போடு, நான்
10: வந்துடுறேன்.
11: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும்.
1: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
11: போயிட்டியா அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணுவா. ஓகே ஓகே பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4 o'clock to 8 o'clock எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ RJ Bravo. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
12: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111.
6: Brought to you by Anathangam Golden Diamonds. Unga veetu koluva Anathangam Golden Diamonds oda social media pages la register panni diamond necklace vellum vaipai perungal.

0: நீங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: We'll be back.
2: With DAG Developers. Call 056-357-9474.
3: அச்சோ, கோல்ட் ரேட் ஏன் இப்படி ஃப்ளக்சுவேட் ஆகுது? வெயிட் பண்ணி தான் கோல்டு வாங்கலாம்னு இருக்கேன்.
4: வெயிட் எல்லாம் பண்ண வேணாம். பீமா ஜுவல்லர்ஸ்ல இன்னைக்கு ஜுவல்லரி புக் பண்ணி இன்னைக்கு கோல்ட் ரேட்டை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம்.
3: எப்படி?
4: ஜஸ்ட் 10% அட்வான்ஸ் பே பண்ணி ஜுவல்லரி புக் பண்ணுங்க. 85,000 worth ஜுவல்லரி புக் பண்ணா 180 டைமண்ட் வவுச்சர், கூடவே டைமண்ட் அன்கட் அண்ட் பிளாட்டினம் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ்ல 50% ஆஃப், டைமண்ட் அண்ட் அன்கட் வேல்யூல அப் டு 40% ஆஃப்.

0: 99.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் FM கா ஹுக்கும். தமிழ் FM கா ஹுக்கும். தமிழ் FM கா ஹுக்கும். ஹுக்கும் ஹுக்கும்.
2: அர்த்தமாயிட்டா ராஜா.
3: 89.4.
4: Take it back. You are listening to Club Tamil only on 89.

0: 99.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172. 89.4 தமிழ் FM வழங்கும் உஜாலா டிட்டர்ஜென்ட் உங்க வீடு நம்ம குழு. எஸ், இந்த நவராத்திரி சீசன்ல உங்க வீட்டுல நீங்க குழு வைக்கிறீங்க அப்படின்னா அதை பாக்கிறதுக்கு ஆர்ஜே சாகிய நாங்க டெய்லி ஒருத்தர்னு டேர்ன் எடுத்துக்கிட்டு வருவோம். வந்து உங்க கூட செல்ஃபி எடுத்துக்கிட்டு நல்ல கதையெல்லாம் பேசிட்டு சுண்டெல்லாம் சாப்பிட்டுட்டு நிறைய கிஃப்ட்ஸ் உங்களுக்கு தருவோம். அதுதான் மெயினான விஷயம். சோ நீங்க எப்படி பார்ட்டிசிபேட் பண்றது, நாங்க உங்க வீட்டுக்கு வந்து குழு பார்க்கணும் அப்படி நினைச்சீங்கன்னா போன் எடுங்க, வாட்ஸ்அப் ஓபன் பண்ணுங்க, குழுன்னு டைப் பண்ணி 0502528940 உங்க பேரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. முக்கியமா உங்க குழுவோட போட்டோவை இல்லனா ஒரு வீடியோவை அழகா எடுத்து சென்ட் பண்ணி விட்டீங்கன்னா எங்க டீம் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. அப்புறம் என்ன, நாங்கெல்லாம் நேரில் வீட்டுக்கு வந்து உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஓகேவா, நம்பர் மறுபடியும் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க, 0502528940.
0: 89.4 தமிழ் FM வழங்கும் உஜாலா டிட்டர்ஜென்ட் உங்க வீடு நம்ம குழு, சப்போர்ட்டட் பை பெருமாள் ஸ்டோர்ஸ், செலிப்ரேட்டிங் traditions together. Tamil, Tamil, Tamil, 89.4.
2: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
3: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர்.
2: அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா?
3: எல்லாமே சொல்லுவேன்.
4: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, சாட்டர்டேஸ் 2 to 4 PM ஆன் 89.4 தமிழ் FM.
5: You are listening to 89.4 தமிழ் FM. தமிழ் FM. தமிழ் FM.
6: You're rocking with the DJ that

0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம்.
1: வீட்ல கலர் கலரா பட்டு போடவ இருக்கு, ஆனா அது கட்டுறதுக்கு ஒரு டைம் வருதான் பாரு.
2: அதுக்கு என்ன, அதுக்கு தான் டைம் வந்தாச்சு. 89.4 தமிழ் எஃப்எம் ஓட உங்க வீடு நம்ம கோலு. வர அக்டோபர் 11 தேதியில இருந்து 19 தேதி வரைக்கும் நவராத்திரி ஃபெஸ்டிவ் மோடு தான். தமிழ் எஃப்எம் டீமே நேர்ல நிறைய கிஃப்ட்ஸோட வந்து நம்ம வீட்டு கோலுவ விசிட் பண்ண போறாங்க.
1: ஏங்க ஏங்க, உடனே என்னோட எல்லா பட்டு புடவையும் போயிட்டு ட்ரை வாஷ் பண்ணிடுவாங்க.
3: சீக்கிரம் உங்க வீட்டு கோலுவ அழகா போட்டோ எடுத்து தமிழ் எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பரான 0502528940 க்கு சென்ட் பண்ணுங்க. சுண்டல் ஸ்வீட்ஸ்ல ரெடியா வெச்சுக்கோங்க, நாங்க எல்லாரும் வரோம்.
4: 89.4 தமிழ் எஃப்எம் வழங்கும் உஜாலா டிடர்ஜென்ட் உங்க வீடு நம்ம கோலு, சப்போர்ட்டட் பை பெருமாள் ஸ்டோர்ஸ், செலிப்ரேட்டிங் ட்ரெடிஷன் together.
5: We'll be back after a short commercial break. Tamil, Tamil, Tamil 89.4.
3: மேடம் ஒரு நிமிஷம்.
6: எஸ்
3: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4
6: ஹா நல்லா தெரியுமே.
3: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
6: ஆ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
3: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
6: எது மதுவா?
3: அட என்ன மேடம், பெண்கள்லாம் ஒரு ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல் கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
6: ஓ மை காட், யார வர?
3: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
6: டாம் இட்.
7: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
6: அடிங்க
7: மசாலா கஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயின்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம். ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
8: இன் அசோசியேஷன் வித்
9: தமிழ்நாடு'ஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் பில்டர் டாக் ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ் இப்போ அபுதாபியில நடக்க போகுது. கமிங் 17th அண்ட் 18th அக்டோபர் happening at Grand Millennium Alwada, Abu Dhabi.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம்.
10: You are listening to Club Tamil only on 89.4.

0: T1 win பண்ணுங்க with Alansari Exchange.
1: We'll be back after a short commercial break. Tamil, Tamil, Tamil 89.4.
2: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
0: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: 99.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: तुझे कैसे बुलाया तूने? Rolex. Rolex.
2: Sir. Yes sir.
3: இதை விட பெஸ்ட்டா என்டர்டைன்மெண்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா.
4: 89.4.
5: We are about to take it back.
6: You are listening to Club Tamil only on 89.

0: ஒன்னும்
1: கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
2: உனக்கு இப்ப 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளி மொழி பார்த்துட்டு இருக்க.
3: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போடச் செய்யும் ரெட்ரோ சண்டே. ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
4: Brought to you by
3: Plots Nale PropShell Dane. For details call 056-415-4242.
5: We'll be back after a short commercial break.
6: Tamil
5: 89.4.
7: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட் தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
8: ஆனா எனக்கு கிடைச்சது
9: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான்
7: வந்துடுறேன்.
9: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கும்.
10: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
9: பாய் அவ்வளவுதான் சொல்லிட்டா. சோ 4 o'clock டு 8 o'clock எவ்ரிடே ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜி பிராவோ. டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
11: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111.
12: Brought to you by Anathangam Golden Diamonds. Onga veetu koluva Anathangam Golden Diamonds oda social media pages la register panni diamond necklace vellum vaipai perungal.
13: 89.4 Tamil FM, namma radio, namma music.
14: You're rocking with the DJ that keeps the hits coming.
15: Love.

0: நிகழ்ச்சிகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: We'll be back after a short commercial break.

0: வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
2: சொல்லு.
1: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேக்குறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
3: You are listening to Club Tamil only on 89.4.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: We'll be back after a short commercial break.
3: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
4: கதை தானே சொல்ல நாரடி.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். இது 89.4 தமிழ் எஃப்எம்.
1: You are listening to Club Tamil only on 89.4.

0: உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்?
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
5: We'll be back after a short commercial break.
1: மேடம், ஒரு நிமிஷம்.
2: எஸ்,
1: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
2: ஹா, நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
2: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
1: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
2: எது, மதுவா?
1: அட என்ன மேடம், பெண்கள் எல்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
2: ஓ மை காட், யார வர?
1: அது நான் தான். அது என்னோட ஷோ தான்.
2: டாம் இட்.
0: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
2: அடிங்க.
6: மசாலா கேஃபே brought to you by ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஜாயிண்ட் பிரச்சனைகள், ஸ்ட்ரெஸ், மைக்ரைன், இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம்.
7: ஐயர்ஸ் பிரீமியம் வெஜ் ரெஸ்டாரன்ட் JLT மற்றும் துபாய் இன்டர்நெட் சிட்டியை தொடர்ந்து தற்போது புர்ஜ்மான் எக்ஸிட் 1 ராக் பேங்க் அருகிலும் ஜாப்ஸாவில் புதிய கிளை பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டுள்ளது.
8: இன் அசோசியேஷன் வித்
9: தமிழ்நாடு'ஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் பில்டர் டாக் ப்ராப்பர்ட்டி ஷோகேஸ் இப்போ அபுதாபியில் நடக்க போகுது. கமிங் 17th and 18th October. Happening at Grand Millennium Alwada, Abu Dhabi.
10: இங்க நான் தான் கிங். நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
11: You're rocking with the DJ.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Keetna, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning, brought to you by
2: ALD Sana Garden. 2.75 cents, sir. Verum 4.90 lakhs lirunde vaanga mudiyum. October month register panna ellarkum 4 gram gold coin and registration patta free.
1: Co-sponsored by
2: Alansari Exchange. Unga panatha double panni up to 600,000 dirhams in cash plus a brand new jet or T1 win pannunga with Alansari Exchange.
3: We'll be back after a short commercial break.
4: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
5: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
6: 89.4 Tamil FM, Namma Radio, Namma Music.
7: We are about to take it back.
8: You are listening to Club Tamil, only on 89.4 Tamil FM.
7: Rockin' with the best.

0: ஆர் லிசனிங் டு கிளப் தமிழ் ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம்.
1: படிச்சு பார்த்தேன் இரவில், குடிச்சு பார்த்தேன்.

0: மிஸ்டர் ராமானுஜம், ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபிள்?
1: ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் கூட கோஆபரேட் பண்ணா எல்லாம் சரியாயிடும்.
2: உனக்கு இப்போ 6 வயசு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
3: பிளாக் அண்ட் ஒயிட் டிவில ஒளியும் ஒளியும் பார்த்துட்டு இருக்க.
4: நெஞ்சை விட்டகலாத இனிய காலங்கள் வழியே கடந்த கால நினைவுகளை அசை போட செய்யும் ரெட்ரோ சண்டே, ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை காலம் கடந்தும் வாழும் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
5: Brought to you by Plots Nale Propshal Dane. For details call 056-415-4242.
6: We'll be back after a short commercial break.
7: Tamil
6: 89.4.
8: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
9: ஆனா எனக்கு கிடைச்சது
10: எனவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
11: தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும்.
12: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
13: போன்றீங்க, சரி சைலண்ட்ல போடுறேன்.
12: நிவி
13: இத கேட்டா ஓவர் திங்க் பண்றதனா கவனிக்கவே இல்ல.

0: டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
1: The Evening Correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111.
2: Brought to you by Anathangam Golden Diamonds. உங்க வீட்டு கொலுவ Anathangam Golden Diamonds ஓட social media pages ல register பண்ணி diamond necklace வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள்.
3: Club Tamil, only on 89.4 Tamil FM.
4: Kustu alamas mikasa, sumikasa shu.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. I need this, daddy. I need this. பேக் நவ் நானும் யூஎஸ்ல கூட அதே எஃப்எம் தான்.

சிகரெட். ஓகே, வெக்கம். இது பெண்மை பேசிடும் புதன் ஆசை வார்த்தைதான். மீசை.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.

நீங்கள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: se bude tener.
1: Rolex. Rolex.
2: Sir! Just sir!
3: இதை விட பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒரு FM காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிருந்தா.